0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதி, மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட், தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: உற்ற நண்பன் துணை வேண்டுமெனில் உபகாரம் செய்ய வேண்டாம், உண்மையாக இருங்கள் போதும். இன்னைக்கு வாரத்துடைய கடைசி நாளுக்கு வந்துட்டோம், இன்னைக்கு சனிக்கிழமை. இந்த நாள் உங்க எல்லாத்துக்குமே செம்மையா சூப்பரா ஜாலியா அதே நேரத்தில் ஸ்பீடா போயிடணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் சந்திப்போங்க. சில பேர் நம்ம கூட வேலை பார்ப்பாங்க, சில பேர் நம்ம கூட படிப்பாங்க, சில பேர் நம்ம கூட தினமும் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நம்புகிற அளவுக்கு இருக்கிறவங்க தான் வந்துட்டு உண்மையான உற்ற நண்பர்கள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் நண்பன் என் கூட இருப்பான் அப்படிங்கிற மாதிரினா அந்த ஒரு நம்பிக்கையை விதைக்கணும். அது பேர் மட்டும்தான் வந்துட்டு உண்மையான நட்பு, உண்மையான பாசம், உண்மையான நம்பிக்கை அப்படிங்கிறது. அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நம்ம கூட வச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உற்ற நண்பன் துணை வேண்டும் அப்படின்னா உபகாரம்லாம் செய்ய வேணாம். உனக்கு நான் இது செய்யணும், உனக்கு நான் வந்துட்டு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையாக இருந்தால் போதும். நம்ம கூட நம்ம ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு உண்மையாக இருந்தால் போதும், அந்த உண்மையான பாசம் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்த்துட்ருக்கோம், சூரியன் லைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேருமும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே தமிழ் நேசன் அவர்களுடைய அடிமதுரை பக்கம் போகிற புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் அங்கே வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றிய நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பல இடங்களையுமே உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதுனால மிளகுடைய விலை வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டில் மிளகு உற்பத்தி குறையக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால பண்டிகை காலத்தை முன்னிட்டு தேவை அதிகமாகும் மாதிரினாலும் மிளகுடைய விலை கிலோவுக்கு 724 ரூபாயாக அதிகமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வர்த்தகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உள்நாட்டு சந்தையில் தரம் பிரிக்கப்படாத மிளகு கிலோவுக்கு 704 ரூபாய்க்கும் தரம் பிரிக்கப்பட்ட மிளகு 724 ரூபாய்க்கும் வந்துட்டு விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் சந்தைக்கு 50 டன் மிளகு வந்திருக்குது. இதில் பெரும்பகுதி இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. இலங்கையில் மிளகு உற்பத்தி அதிகரிக்கிறதுனால அந்நாட்டில் இருந்து இங்கே வரக்கூடிய மிளகுடைய அளவு அதிகமாகிருக்குது. இதன் மூலமாக உள்நாட்டு சந்தையில் தேவையை ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னும். இருந்தாலுமே பண்டிகை காலத்தில் மிளகுக்கான தேவை அதிகமாகிருக்கிறதுனால விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், கத்தரிக்காய் 32 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், நாட்டுப்பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 58 ரூபாய், புஷவரை 65 ரூபாய், கேரட் 65 ரூபாய். அதே மாதிரி பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிச்சுக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ இஸ்ரோவில் வந்துட்டு நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படி மாதிரி ஒரு எய்மில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அப்படி நினச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. எனச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இப்போது காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியரிங் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ் 100, மெக்கானிக்கல் 53, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 22 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 175 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 28 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுதி தேர்வு, நேர்முக தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹750 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 16/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா ISRO.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. வர 16ஆம் தேதி, இன்னும் 4 நாள் இருக்குது, அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். விண்ணப்ப கட்டணம் ₹750. ISRO.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்துதான் உங்களுக்காக தில் திலிப்புடைய வாண்டட் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். சோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்கி வரக்கூடிய தனியார் கல்வியியல் கல்லூரிகளில் PhD மாணவர் சேர்க்கை தொடங்கியிருக்குது. அப்படின்னும் முதுநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவர்கள் https://tntu.ac.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களோட பல்கலைக்கழக பதிவாளர்கிட்ட நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அப்படி மாதிரி கல்வியியல் பல்கலைக்கழகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி விடலாம். முதுநிலை பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவர்கள் வந்துட்டு https://tntu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வந்துட்டு மறக்காமல் இதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்காக வந்து தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,015 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,12,120 ரூபாயாகவும் விற்பனை ஆகிடுச்சு. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 2,45,000 ரூபாயாகவும் விற்பனை ஆகிடுச்சுக்குது. அதே மாதிரி முட்டையுடைய விலை 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு இப்போதைக்கு விற்பனை உங்களுடைய ஓட்ட மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக இந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இங்கே வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்முடைய சேலத்தில் இன்னைக்கு வந்துட்டு பகல் நேர வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே சேலம் மற்றும் நாமக்கல் பகுதிகளில் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருச்சி, நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்துடைய ஒரு சில இடங்களில் நேற்று மழை பெய்திருக்குது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவிருக்குது. நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வந்துட்டு சென்னை ICF பகுதியில் 5.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. இப்போ தெற்கு மற்றும் உள் கர்நாடகாவில் இருந்து மன்னார் வளைகுடா வரைக்குமே தமிழக பகுதிகள் வழியாக 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவிட்டிருக்குது. அதனால இன்னைக்கு மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னும், தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருச்சி, நாமக்கல், சேலம் மாவட்டங்கள்லையுமே மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சேலம் மற்றும் நாமக்கல் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் நம்ம சேலம் மேட்டூர் அணையோடைய நீர்மட்ட நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 89.67 அடியாகவும் நீரிருப்பு 52.27 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1174 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 12000 கனஅடியாகவும் இருக்குது. அதே மாதிரி நீர் இருப்புமே 52.27 TMC மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கத்துடைய யாரு அவங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, சென்னை டு மதுரை இடையே சிறப்பு ரயில் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலம் வழியா இப்போ சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், அதுபடி சென்னை சென்ட்ரல் டு மதுரை ரயில் வர 16ஆம் தேதி சாயங்காலம் 4:10 புறப்பட்டு பெரம்பூர், திருவள்ளூர், அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் வழியாக அடுத்த நாள் அதிகாலை 4:30 மதுரையை அடையும் அப்படின்னும், நைட்டு 9:55 சேலம், 10:45 நாமக்கல் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறுமார்க்க ரயில் வர 17ஆம் தேதி மதியம் 3:30 கிளம்பி நாமக்கல் சேலம் வழியாக அடுத்த நாள் அதிகாலை 3:30 சென்னையை அடையும் அப்படின்னும், நைட்டு 9:00 சேலம் வந்து போகும். இதற்கான முன்பதிவு இன்னைக்கு காலையில் 8:00 ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது சென்னை டு மதுரை பயணிக்கக்கூடிய பயணிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சிறப்பு ரயிலில் நீங்கள் வந்துட்டு தாராளமாக பயணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, ஜங்ஷன், சிலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த பகுதியை தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிடுங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவனுடைய அடி ராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படும்.

0: உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
2: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: கோவை மருத்துவமனைகளில் இப்போ மைக்ரோ பயாலஜிஸ்ட் பணிக்காக வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது கோவை மருத்துவமனைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு மைக்ரோ பயாலஜிஸ்ட் பணிக்காக வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நல்வாழ்வு சங்க மருத்துவமனைகளில் காலியாக இருக்கக்கூடிய மைக்ரோ பயாலஜிஸ்ட் மற்றும் டிரைவர் பணியிடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன கல்வி தகுதி அப்படின்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 65 வயசுக்குள்ளார இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை தபால் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுக்கான முகவரி வந்துட்டு மாவட்ட தேர்வுக்குழு மாவட்ட காசநோய் மைய அலுவலகம் N219 மாவட்ட சுகாதார அலுவலகம் பெட்ஸ் ரோடு கோயம்புத்தூர் 641038 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். அட்ரஸ்க்கு அனுப்புறதுக்கான கடைசி நாள் வந்துட்டு 17/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வர மாதிரி அனுப்பணும். எந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா koyambathoor.nic.in koyambathoor.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ராஜ் அவர்கள் வந்து ராசிபுரம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ராஜ். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னைக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்முடைய சேலம் மார்க்கெட் ரயில்வே ஸ்டேஷன்ல பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கிறதுனால அந்த வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் சேவையில இப்போ சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது. அதுபடி கடலூர் துறைமுக சந்திப்பு டு சேலம் சந்திப்பு ரயில் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு 13, 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய நாட்களில் சேலம் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்களில் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னும், பராமரிப்பு பணிகளை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரயில் வழக்கம் போல் சேலம் சந்திப்பு வரைக்குமே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயிலாக இயக்கப்படும் அப்படி மாதிரி சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன் வச்சிருக்கோம், அந்த ஃபோன் வந்து ஹேங் ஆகுது, ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது, அதனால் ஹேங் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நம்ம வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதாவது தேவையில்லாத அந்த ஃபோல்டர்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸு, வீடியோஸ், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி தேவையில்லாதது, அதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு, அப்புறமா ரீசைக்கிள் பண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயுமே போயிட்டு டெலீட் பண்ணிவிட்டு ஃபோனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ஹேங் ஆகிறது கொஞ்சம் வந்துட்டு சால்வ் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதிய மூணு மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன் நமக்கு கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க டெக் குரு நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதிய 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் திவாகரன்னா அவங்க கூட. இப்போ அடுத்ததா இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குற நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன்னம்பிக்கையா வாய்ப்புகளா, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன்னம்பிக்கையா வாய்ப்புகளா அப்படிங்கிறதா இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குறல் நிகழ்ச்சியோட தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டு திக்கும் நம்குறல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே ஏன். ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, ஏத்தாப்பூர், பேரூராட்சி மற்றும் நரசிங்கபுரம் நகராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்தப்பட்டு வந்து இத்தகைய திட்டங்கள் தரமாகவும் உரிய கால அளவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தொடர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நேற்று வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் பேரூராட்சியில் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டத்தின் கீழே ₹6.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரக்கூடிய 1 MLD கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் 10 KLD திடக்கழிவு சுத்திகரிப்பு நிலையத்தின் கட்டுமான பணிகளையும் வந்துட்டு தேசிய சுகாதார இயக்கம் திட்டத்தின் கீழே ₹101.50 கோடி மதிப்பில் ஏத்தாப்பூர் பேரூராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டப்பட்டு வரக்கூடிய புதிய கட்டடத்தின் கட்டுமான பணியையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை தரமானதாகவும் உரிய கால அளவில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிட தொடர்புடைய துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தீனா அவர்கள் வந்துட்டு ஏற்காடு பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தீனா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் மாதிரி எல்லாருமே உங்களுக்கு செம ஜாலியாக சூப்பராக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பர்த்டே விஷஸ் சொல்ல வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலையை என்னான 9877070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இந்த இறுதி பகுதியில இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன்னம்பிக்கையா வாய்ப்புகளா, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன்னம்பிக்கையா வாய்ப்புகளா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய சோனா எஃப்எம் நிலை என்னான 9787 0178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளுக்கு

0: 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் 2 தொகுதிகள், 15 கீழ்கணக்கு 15 மேல்கணக்கு. இந்த கேள்விக்கான பதில் யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூர்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியில இருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்துமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுபாஷ் தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் வரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதிப் பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடு தான் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நானுமே இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப மண்டே உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸாக கொடுத்து சேர்க்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய விட. மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு உற்சாகமான காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ சனிக்கிழமை ஆனால் ஸ்ரீஹரணி கரெக்டாக 9 மணிக்கு ஆஜராயிரும் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில் 2 மணி நேரம் உங்க கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடுறதுக்காக ஸ்ரீஹரணி நான் வந்துட்டேன். ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். ஸோ இன்னைக்கு என்ன கேம் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் சொல்லுங்க அப்படின்ற இந்த விளையாட்டு தான் நான் இன்னைக்கு உங்க கூட விளையாட போகிறேன். ஸோ இந்த விளையாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னென்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வாக்கியத்தை சொல்லுவேன், அதில் தமிழும் இங்கிலீஷும் கலந்துருக்கும். ஆனால் நீங்கள் அதை திருப்பி என்கிட்ட சொல்லும் போது முழுமையாக தூய தமிழில் மட்டும்தான் சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, முதல் நேயராக அவர் கூட நம்ம விளையாண்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம் மாணிக்கம், நான் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: ஓகே ஓகே. நான் எப்படி போகுது நான் இன்னைக்கு காலையில டே?
1: நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: ஓகே, நான் இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
1: தெரியுமா? நீங்க ஆங்கிலம் கலந்து சொல்றீங்க, நான் தமிழ்ல தெளிவா சொல்லணும்.
0: அதே தான், ஸ்டார்ட் பண்ணிரலாமா? காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போலாம்னு கிளம்பினேன், ஆனா என்னோட வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு.
1: நான் காலையில எந்திரிச்சு கிளம்பலான் ரெடியான என்னுடைய வாகனம் பழுதாகி விட்டது.
0: நான் ஆபீஸ்ன்ற வார்த்தையை விட்டுட்டீங்களே.
1: சரி, அலுவலகம் செல்ல தயாராக இருந்தேன், ஆனால் என் வண்டி பழுதாகி விட்டது.
0: ஓகே ஓகே, அருமை, நான் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட மாணிக்கமண்ணா மங்களபுரத்துல இருந்து கால் பண்ணி விளையாண்டாரு, ரொம்ப சூப்பரா விளையாண்டிருந்தாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் என் கூட இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட இந்த 2 மணி நேரம் ஜாலியாக விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் உங்களுக்காக மதன் தங்கதுரையோட யார் அவ அப்படின்ற பாடலும், ஆகாஷோட அரண்மனை அப்படிங்கிற பாடலும் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டு பாட்டை ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இன்னும் நிறைய நேயர்களோட நிகழ்ச்சியில் ஜாலியாக விளையாடலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9362626809.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி நான் உங்க கூட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கூட பிரதீபாவும் இணைஞ்சிட்டாங்க. பிரதீபா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஸ்ரீஹரணி அக்கா,
1: எப்படி இருக்கீங்க? ஓ நீங்க கேட்டீங்களா, ஓகே நான் சூப்பரா இருக்கேன். நீங்க?
2: நானுமே சூப்பரா இருக்கேன்.
1: ஓகே இன்னைக்கு என்ன கேம்னு தெரியுமில்ல?
2: இன்னைக்கு என்ன கேம்னு நான் கேட்டுட்டே தான் வந்தேன். அதாவது தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ற கேம் தானே?
1: எஸ் அதே அதே. விளையாண்டுருவோமா?
2: விளையாடலாம் விளையாடலாம்.
1: உங்க கூட இல்ல லிசனர் கூட?
2: ஓகே கண்டிப்பா நம்ம கூட ஒரு லிசனர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: சோனா பண்பலையின் இணைய தொகுப்பாளர் சி கரீன் அவர்களுக்கும் நமது தோனி பண்பலை இணையர்களுக்கும் காலை வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம்
3: தெரியுமாண்ணா
2: விளையாடலாம்.
1: ஓகே உங்களுக்கான வாக்கியம் என்ன அப்படின்னா, நான் காலையில் லேட்டாக ஏஞ்சிட்டேன் அதனால் வேலைக்கும் லேட்டாக தான் போனேன்.
3: நான் காலையில் தாமதமாக எழுந்து விட்டேன் அதனால் வேலைக்கும் தாமதமாகவே சென்றேன்.
1: சூப்பர்ண்ணா டக்குன்னு சொல்லிட்டீங்க. காலையில நான் பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது என்னோட போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு.
3: காலையில படுக்கையிலிருந்து எழுந்த பொழுது எனது கை வீசி கீழே விழுந்து உடைந்து விட்டது.
1: ஓகே ஓகேண்ணா சூப்பரா விளையாடுங்க. நன்றிண்ணா.
3: சரி சரி இருவருக்குமே நன்றிகள். நிகழ்ச்சி சிறப்பாக செய்யறீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றிண்ணா. சொல்லுங்க.
2: நன்றிண்ணா.
1: ஓகே திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவன் அண்ணா இன்னைக்கு நம்ம கூட கால் பண்ணி ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய நேயர்களோட அடுத்தடுத்து நம்ம விளையாடலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா எங்களோட இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹர்ணி மற்றும்
1: பிரதீபாவுடன்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, தூய தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ற இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷும் தமிழும் கலந்து சொல்லுவேன், அதை நீங்க முழுமையான தமிழ்ல மட்டும்தான் சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.
1: இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787707108 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஸோ இந்த கேம்ல இப்ப நம்ம விளையாண்டுலாமா?
0: ஓகே, என் கூட விளையாடணுன்றீங்களா?
1: ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நான் மார்னிங் எந்திரிச்சு சைக்கிள் ஓட்டினேன்.
0: நான் வந்து அதிகாலை எழுந்து சைக்கிளுக்கு என்ன
1: மிதிவண்டி
0: ஓட்டினேன்.
1: ஓகே சூப்பர். எனக்கு ஒன்று கேட்கலாமே நீங்க? ஓகே, வேற கேட்குறேன். காலையில் அவசரமாக வண்டி அதாவது பைக் ஓட்டி லேட்டாக வந்தேன் ஆஃபீஸ்க்கு.
0: காலையில் வேக வேகமாக வாகனத்தை செலுத்தி தாமதமாக அலுவலகத்துக்கு வந்தேன்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக தமிழ் பேசுகிறீங்க.
0: ஓகே, எல்லாம் எங்கள் 8th தமிழ் டீச்சர் தான் சொல்லணும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த பெருமைகள் எல்லாம். ஓகே, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சோடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் ஸ்ரீயர்னி ரெண்டு பேருமே உங்கள் கூட ஜாலியாக பேசிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா தமிழில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த தமிழில் சொல்லுங்கள் கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு தமிழ் கலந்த இங்கிலீஷில் கலந்த ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை நீங்கள் தூய தமிழில் மாற்றி நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-7107-108 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் பாஸ்கரண்ணா, நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேன்.
2: ஓகே ஓகே. நான் அண்ணா இன்றைக்கி என்ன விளையாடுன்னு தெரியுமா? அடுத்து வந்து சாயங்கால நேரத்தில் பட்டம் விடலான்னு மொட்டை மாடிக்கு போனேன், அப்போ நூல் பிஞ்சிருச்சு. ஓகே ஓகேண்ணா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, நன்றி. ஓகே, இன்னைக்கு டால்மியா காலனிலேருந்து பாஸ்கரண்ணா நம்ம கூட ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107-108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம். இப்போ ரெண்டு பேக் டு பேக்கில் சூப்பரான பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 பாகை சுடவா நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி மற்றும் பிரதீபா எங்களோட

0: மிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். சோ பிரதீபா, இன்னைக்கு என்ன விளையாட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்
2: சொல்லுங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டுதான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த தமிழ்ல சொல்லுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க தமிழ் கலந்து இங்கிலீஷ் கலந்து ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அந்த வாக்கியத்தை நீங்க தூய தமிழ்ல மாத்தி சொல்லணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: சோ இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
3: கலைச்செல்வி
1: அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம் வணக்கம், காலை வணக்கம், அருமையா இருக்க. நீங்க அங்குள்ள அனைவரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க அக்கா.
3: ஓகே
1: அக்கா, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
3: தமிழ் பேசுங்க, தமிழ்ல பேசுங்க.
1: அதே அதே விளையாண்டுலாமாக்கா?
2: உங்களுக்கான முதல் கேள்வி, நேத்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போய் ஒரு மூவி பார்த்தேன்.
3: நேத்துக்கு நண்பர்களோட வெளியில போயிட்டு திரைப்படம் பார்த்தேன், ஒரு திரைப்படம் பார்த்தேன்.
2: ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்கக்கா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, அம்மா ஷாப்பிங் போக சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க.
3: வெளியில கடையில போயிட்டு பொருள்கள்லாம் வாங்க சொல்லிட்டு ஒரு ஒரு
2: அதனால காலேஜுக்கு லேட்டா போனேன்.
3: பேருந்து நேரம் ஆயிட்டு வந்ததுனால

0: நான் வந்துட்டு கல்லூரிக்கு ஒரு மணி நேரம் அழைச்சிட்டு போனேன்.
1: தாமதமாக சென்றேன்.
0: தாமதமாக சென்றேன்.
1: ஓகே ஓகே அக்கா, சூப்பரா விளாண்டீங்க.
0: நன்றி பிரதீபா ஸ்ரீகரனை நீங்கள் தர்மியா போது வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா.
0: நன்றிங்க நன்றிங்க ஸ்ரீகரனே.
2: ஓகே, இன்னைக்கு மேட்டூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா நமக்கு கால் பண்ணி ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் எங்க கூட விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக ரெடியா இருக்கு. ஸோ இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. அடுத்தடுத்து நிறைய நேர்களோட நம்ம வாகை சுடவா நிகழ்ச்சியில இந்த தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டை விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரிணி மற்றும்
1: பிரதீபாவுடன்.
0: சோ இன்னைக்கு வந்து தமிழ்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டை ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் ஒரு மணி நேரம் நிறைய நேர்களோட நம்ம விளையாடி முடிச்சுட்டோம். அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக ரெடியா இருக்கு. சோ இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட விளையாடுறதுக்காக நிறைய நேர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல முதல் நேரம் நம்ம ஒருத்தவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஸ்ரீஹரிணி அண்ட் பிரதீபா. சேலம் பெரும்பாலும்
1: என்ன
0: விளையாட்டு தெரியுமா?
1: அப்பா ஈவினிங் வாக்கிங் போக என்ன கூப்பிட்டாங்க?
2: என் அப்பா, என் தந்தை என்னை மாலை நேரத்தில் நடைப்பயிற்சிக்காக என்னை அழைத்து சென்றார்.
1: ஓகேக்கா, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால நைட்டு ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும்.

0: தேர்வு இருப்பதால் இன்று இரவு தேர்வுக்கு தயாராக படிக்க வேண்டும்.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க.
0: நன்றி, வாய்ப்பு வைக்கி, பாய் பாய்.
1: நன்றி நன்றி அக்கா. ஓகே, இன்னைக்கு ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழிலரசி அக்கா நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. ஸோ கேட்ட உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எங்க கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு.
2: பாடலை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மீண்டும் எங்கள் கூட வந்து இன்னும் நிறையா நேயர்கள் கூட ஜாலியாக விளையாடலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 1864 வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்னணி செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
6: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீஹரணி மற்றும்
1: பிரதீபாவுடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். எல்லாம் நாங்கள் வந்து அதாவது இங்கிலீஷ் கலந்து தமிழ் ரெண்டுமே ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதில் இருந்து நீங்கள் தூய தமிழில் தமிழில் மட்டும் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம கூட ருக்மணி பாட்டி வணக்கம் சொல்லிட்டாங்க முன்னாடியே. ஸோ பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம் தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க? சனிக்கிழமை அரணி வந்தா சனிக்கிழமை.
3: ஆமா ஆமா பாட்டி, கரெக்டா 9:00 வந்துருவேன். ஓகே பாட்டி,
2: பாட்டி நல்லா இருக்கீங்களா?
3: ஆ சூப்பரா இருக்கோம், நீங்க?
2: நல்லா இருக்கோம் தம்பி, நல்லா இருக்கோம்.
3: ஓகே ஓகே பாட்டி, சரி இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியும் தானே?
2: ஒருத்தர் பேசும்போது கேட்டேன், நீங்க இங்கிலீஷ்ல கலந்து சொல்லுவீங்க, தூய தமிழ்ல
3: சொல்லணும். ஓகே விளையாண்டுலாமா?
1: உங்களுக்கான முதல் கேள்வி, நான் எஸ்டர்டே ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கினேன். படி கேட்டுச்சா? ஹலோ
2: சொல்லுப்பா.
1: நான் எஸ்டர்டே ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கினேன்.
2: நான் எஸ்டர்டே என்ன வாங்கினீங்க?
1: ஒரு நியூ ட்ரெஸ் வாங்கினேன்.
2: மூணு புது ட்ரெஸ் வாங்கினீங்களா?
1: ஆமா பாட்டி.
2: மூணு புது ட்ரெஸ் வாங்கினீங்களா?
1: ஆமா பாட்டி. அத நீங்க வந்து தமிழ்ல சொல்லுங்க ஃபுல்லா.
2: நானே நேற்று மூன்று புதிய துணிமணிகள் வாங்கினேன்.
1: ஓகே ஓகே. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், டெய்லியும்
2: கேட்பேன்.
1: எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், டெய்லியும் கேட்பேன்.
2: என்ன பிடிக்கும்
1: சாங்? சாங் பாடல் பாட்டி, பாடல்.
2: சரி சரி சரி சரி. எனக்கு பாடல் பாட்டு அதிகமாக பிடிக்கும்,
1: தினமும் கேட்பேன். ஓகே பாட்டி.
2: தினமும் கேட்பேன்.
1: ஓகே ஓகே.
2: விட்டு விட்டு விட்டு விட்டு வருது, அதுக்கு தான் தானே
1: டவர் இல்ல போல பாட்டி. சரிங்க பாட்டி, ரொம்ப நல்லா விளையாண்டீங்க, நன்றி.
2: நன்றி நன்றி நன்றி.
1: தாரகாப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே அருமையா விளையாண்டாங்க. இதே மாதிரியே நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-707-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
3: இப்ப பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: உங்களுக்கான முதல் வாக்கியம் என்ன அப்படின்னா, நேத்து நைட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம்.
2: நேற்று நைட்டு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு, ஓகே. நேற்று இரவு பர்த்டே பார்ட்டி, பிறந்த நாள் பார்ட்டிக்கு என்ன சொல்லுவாங்க,
1: கொண்டாட்டம்,
2: ஓகே. நேற்று பிறந்த நாள் விழாவிற்கு எல்லா நண்பர்களையும் அழைத்து சென்றேன்.
1: ஹிண்ட் என்டர்ந்தே வாங்கி சொல்லிட்டீங்க, அடுத்து இதுக்கெல்லாம் ஹிண்ட் கொடுக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்பு போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம்.
2: வீக்கெண்டில், ஓகே. வார கடைசியில் குடும்பத்தோடு ட்ரிப்புக்கு டக்குன்னு மறந்துடுச்சு, வெளியே போகலான்னு பிளான் எடுத்திருக்கோம், வெளியே போகலான்னு.
1: ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக விளையாண்டிங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: சூப்பர் சூப்பரா இருக்கும். நான், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன், உற்சாகம் அப்படியே தானா பீரிட்டு வருது.
1: ஓகே ஓகே, நான் ஓகே. இன்னைக்கு
3: என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? ரெண்டு பேரோட விளையாட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கு.
1: ஓகே, நன்றி. நான் இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு
3: தெரியுமா? அதுக்கு முன்னாடி அந்த விநாயகர் சதுர்த்தி வேற வரப்போகுது, என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க?
1: ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், காலையில் ஏஞ்ச உடனே வீட்டு பக்கத்தில் வச்சுருக்க விநாயகர்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பொங்கல் சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து எங்கெங்கெல்லாம் செலை வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு பூஜையிலலாம் கலந்துட்டு இதுதான் பிளான். அண்ணா, நாங்க வந்து தமிழும் இங்கிலீஷும் கலந்து ஒரு வாக்கியத்தை சொல்லுவோம், நீங்க எங்க கிட்ட திருப்பி தூய தமிழ்ல சொல்லணும், இங்கிலீஷ் பயன்படுத்தக்கூடாது.
3: சரி,
1: ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கான முதல் வாக்கியம் என்ன அப்படின்னா, காலையில 9 மணி ஆயிடுச்சு, பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா பஸ் வரல, லேட் ஆயிடுச்சு.
3: காலையில 9 மணி ஆயிடுச்சு, பேருந்து வரும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா பேருந்து வராம தாமதம் ஆயிடுச்சு.
1: ஓகே, சூப்பர்ண்ணா. ஆனா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற வார்த்தையை
3: விட்டுட்டீங்க. அப்படின்னா காத்து கொண்டிருந்தேன், தாமதமாகி விட்டது, காத்து கொண்டிருந்தேன்.
1: நன்றி.
2: வேலூர் காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே அருமையா விளையாண்டாங்க, நன்றி அண்ணா இங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. ஸோ நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள் 9 7 8 7

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் ஸ்ரீஹரணியும் உங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்கோம்.
7: சோ இன்னைக்கு நம்ம வந்து தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு

0: இந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாடலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் பாப்பா, நான் கஸ்தூரி பேசுறேங்க.
0: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேனுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நானுமே சூப்பரா இருக்கேன்ண்ணா.
1: சனிக்கிழமை தவறாம திவாகர் தம்பி லீவ் போட்டுறாரு.
0: நம்ம ஏன் அப்படி சொல்லணும், சனிக்கிழமை தவறாம ஹரணி வந்துடுறாங்கன்னு சொல்லாமே.
1: நான்
2: பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன்.
1: நான் பேருந்துக்காக அதிக நேரம் காத்திருந்தேன்.
0: ஓகே, அடுத்து ரோட்ல நான் போயிட்டு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்டை சந்திச்சேன்.
1: நான் காலையில போய்கிட்டு இருந்தபோது என்னுடைய நண்பரை சந்திச்சேன்.
0: ஓகே, அருமை அண்ணா, ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க, நன்றி.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.
2: நன்றி நன்றி அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா விளையாண்டாங்க. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? கால் பண்ணுங்க 9787-707-107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு தொடர்ந்து என் ரதியே அப்படின்ற பாடல் வந்துட்டே இருக்கு, அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

யமுனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் சொல்லுங்க அப்படிங்கிற இந்த ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடி

0: இருந்தோம். ஸோ இந்த விளையாட்டை நிறைய நேயர்கள் வந்து நம்ம கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடிட்டு இருந்தாங்க. யார் யாரெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு விளாண்டாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா, காட்பாடியிலேருந்து சந்திரசேகரண்ணா, ருக்மணி பாட்டி தாதகாப்பட்டியிலேருந்து, அடுத்ததாக எழிலரசி அக்கா ஸ்டீல் பிளான்ட்லேருந்தும், கலைச்செல்வி அக்கா மேட்டூர் ஐயம்புத்தூர்லேருந்தும், பாஸ்கர் அண்ணா சிவதாபுரத்துலேருந்தும், திருப்பூர் மூலனூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அண்ட் அப்புறமேட்டு மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துலேருந்தும் இன்றைக்கி நம்ம கூட இந்த விளையாட்டை ரொம்பவே சீரும் சிறப்புமாக சூப்பராக விளையாண்டு முடிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருக்காகவே ஒரு கைத்தட்டலை கொடுத்துடலாம். ஸோ அதோட இப்போது இங்கே நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் இன்னொரு சூப்பரான கேமோட ஒரு செம்மையான விளையாட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஸ்ரீஹர்னி மற்றும்
1: பிரதீபா.
0: அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதனால் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787701078. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணியோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அடுத்ததாக 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சியில் பத்மாவதி உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி, டாடா பாபாய் நேர்களே,
1: பாய் பாய்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. குழி உரமாக்கல்னா என்ன? சமையலறை கழிவுகளை புதைச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களோட சமையலறை கழிவுகளை தோட்டத்துக்கு பொக்கிசமா மாற்றத்துக்கான மிக பழமையான மற்றும் எளிமையான வழிகள்ல ஒரு குழி தோண்டி உரம் தயாரி அப்படின்னு சொல்லலாம். எந்தவித சிரமமும் இல்லாம அற்புதமான தோட்டக்கலை பலன்களை விரும்பக்கூடிய வீட்டு தோட்டக்காரர்களிடையே இந்த உரம் தயாரிக்கக்கூடிய முறை திரும்பவும் பிரபலமடைஞ்சு வருது. நீங்க உரம் தயாரிக்கிறதுல புதுசு அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான முறைன்னு சொல்லலாம். பாரம்பரிய உரமாக்கலுக்கு ஒரு தொட்டி தொடர்ந்து புரட்டுறது, பழுப்பு மற்றும் பச்சை நிற பொருட்களோட துல்லியமான விகிதங்கள், ஈரப்பத மேலாண்மை, மிகுந்த கவனிப்பு, அதோட தயாரான உரத்திற்காக மாத கணக்குல காத்திருக்கிறது, இது எல்லாமே தேவைப்படுது. இருந்தாலுமே குழி தோண்டி உரமாக்கும் முறையில கடினமான வேலையை மண்ணே செய்யுது. நீங்க ஒரு குழி தோண்டி உங்களோட சமையலறை கழிவுகளை புதைச்சு அதை மண்ணால மூடிட்டு போயிடலாம். புரட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. துர்நாற்றம் இல்லைங்க. உங்களோட குவியல கொறி துண்ணிகள் கிளறதில்ல. மண் அதனுடைய வேலையை சிறப்பா செய்யுது. குழி உரமாக்கல் அப்படின்னா என்ன? அது மண்ணுக்கு அடியில என்ன மாதிரி செயல்படுது?

0: முயற்சி செய்யக்கூடிய வெவ்வேறு முறைகள் மற்றும் பலனளிக்கக்கூடிய இந்த உரமாக்கல் நுட்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழி உரமாக்கல் அப்படின்றது மக்கும் சமையலறை கழிவுகள், தோட்ட கழிவுகள் மற்றும் தாவர பொருட்களை உர தொட்டியிலோ இல்லைன்னா குவியல்லையோ வைக்கிறதுக்கு பதிலா நேரடியா மண்ணுல புதைக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லலாம். குழி உரமாக்கல் முறையின் வழிமுறை ரொம்ப ஈஸியானது. நீங்க தோண்டி சமையலறை கழிவுகளை புதைச்சு அதை மூடிடணும். மண் புழுக்களும் மண் நுண்ணுயிரிகளும் நிலத்தடியில இருக்கக்கூடிய அந்த பொருட்களை சிதைக்குது. அங்க அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நீங்க அடுத்து நடக்கூடிய பயிருக்கு கிடைக்குது. நிலத்தோட மேற்பரப்புல பொருட்களை சிதைக்கிறதுக்கு பதிலா இந்த முழு உரமாக்கல் செயல்முறையையும் இயற்கையே நிலத்தடியில செய்யுது. உர தொட்டியிலோ இல்லைன்னா குவியல்லையோ மட்கக்கூடிய பாரம்பரிய உர குவியல போல இல்லாம அகழ்வு உரமாக்கல் முறையில கழிவு பொருட்கள் குறைஞ்சது 8-12 அகல ஆழத்திற்கு மண்ணுக்கு அடியில புதைக்கப்படுது. இது உணவு கழிவுகளை கையாளுறதுக்கும் அதை நன்மை பயக்கும் கரிம பொருட்களாக மாற்றுவதற்கும் மிக எளிய முறைகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த சமையலறை கழிவுகளை புதைச்சா என்ன நடக்கும்? பழத்தோள்கள், காப்பித்தூள் மற்றும் காய்கறி கழிவுகளை நீங்க பூமி கடியில புதைக்கிறப்ப மண்ணுல மேற்பரப்பிற்கு கீழே ஒரு சின்ன சூழல் மண்டலத்தை உருவாக்குது. சில மணி நேரங்கள்லயே ஒரு அற்புதமான உயிரியல் செயல்முறை தொடங்குது. உங்களோட கழிவுகளை புதைச்சதுக்கு அப்புறமா பூமி கடியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வீட்டுல நம்மளுக்கு வேஸ்டா வேணான்னு தூக்கி போடக்கூடிய ஒண்ணுதாங்க. இதை வச்சு நம்ம பாத்தீங்க அப்படின்னா சிறப்பான உரங்களை நம்மளால தயாரிக்க முடியும். கண்டிப்பா இது விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் ஒட்டி சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அது யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டுலாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. சரி, நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக. இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவ நன்றாக கலக்கி பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்காலும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம் தின்னலாம், இட்லி இட்லி இட்லி

0: நண்பர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ் டால்மியா போர்டு.

0: கரும்பாலை கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363-26289.
1: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
2: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
2: தொடர்புக்கு 9994366300.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம்

0: முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஐஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம கிட்ட என்னென்ன விவசாய முறைகள் இருக்கு, இந்த விவசாய முறைகள் எதை அடிப்படையா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: இன்னைக்கு நம்ம கிட்ட 2 விதமான விவசாய முறைகள் இருக்கு பிரதானமா, இல்லைங்களா? ஒன்று வந்து ரசாயன விவசாயம். ரசாயன விவசாயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வேதியியல் மட்டும் அடிப்படையாக கொண்டது, அதாவது கெமிஸ்ட்ரியை மட்டும் அடிப்படையாக கொண்டது. அதுக்கு வந்து உயிரியலை பற்றின ஒரு சிந்தை கிடையாது. நமக்கு நைட்ரஜன் வேணுமா, யூரியாவை போடுவோம். பாஸ்பரஸ் வேணுமா, நம்ம வந்து டிஏபியை போடுறது. பொட்டாசியம் வேணுமா, பொட்டாசியம் குளோரைடு, மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், இதை போடுறது. இப்போ ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்கும் ஏதாவது ஒரு உரத்தை போடுவது. உரம் அப்படின்றது இங்கே கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை மட்டும் கணக்கில் வச்சு நம்ம மண்ணில் போடுறது. இதுதான் வந்து கெமிக்கல் விவசாயம் ஆர்

0: ரசாயன விவசாயம். பட் இதுல வந்து மண் வளம் கெடுது, மனிதனுடைய ஆரோக்கியம் கெடுது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆர்கானிக் விவசாயம், அதாவது இயற்கை விவசாயம். உருவாக்கப்பட்டதுன்றதை விட அது முன்னே இருந்த நமது மரபுல இருந்த நடைமுறைகளை உயிரியல் நோக்கங்கள் மூலமா நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விவசாய முறை. இப்போ இதுல என்ன பிரதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உயிரியல் மட்டும்தான் பிரதானம். மண்ணில் இருக்கிற கெமிஸ்ட்ரிய அது கண்டுக்கிறது கிடையாது. எந்த ஊட்டச்சத்து, இப்போ நைட்ரஜன் வேணும் அப்படின்னா பசுஞ்சாணத்தை போடுங்க, ஜீவாமிர்தம் கொடுங்க, இல்ல அமுத கரைசல் கொடுங்க. அதே மாதிரி பொட்டாசியம் வேணும்னா அடுப்பு சாம்பலை கொடுங்க. ஸோ இந்த உயிரியல் விவசாயம், அதாவது இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அது ரசாயன விவசாயத்திற்கு ஒரு மாற்றா, அவங்க யூரியா போடுறாங்களா நான் வந்து பஞ்சகவ்யா கொடுக்குறேன், அவங்க வந்து பொட்டாஷ் கொடுக்குறாங்களா நான் சாம்பல் கொடுக்குறேன், அது மாதிரியான ஒரு சிந்தனை வட்டத்துக்குள்ளார மாட்டிக்கிட்டதுனால, அதனால முழுமையான ஒரு உயிரியல் விவசாயத்தை பண்ண முடியல அப்படின்றது தான் நிஜம்.
1: சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டாரம் மங்களம் கிராமத்துல இருந்து உஷாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மஞ்சள் விவசாயம் எந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: மஞ்சளுக்கு வந்து இந்த களை வெட்டின மண் எல்லாம் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா நீங்க இப்ப எருவே போட்டாலும் சரி மண்புழு உரமே போட்டாலும் என்ன உரம் போடுறீங்களோ, இயற்கை பண்றவங்க இயற்கை உரத்தை போட்டு மண் அணைக்கலாம், செயற்கையா பண்றவங்க மற்றபடி டிஏபி காம்ப்ளெக்ஸ் யூரியா பொட்டாஸ் இந்த மாதிரி கலப்புறங்களை கலந்து குத்து குத்தா அப்படியே மஞ்சளுக்கு வச்சு இந்த மண்ணை சுரண்டி போட்டுட்டு தண்ணி விடுவோம். தண்ணி விட்டுரும், தண்ணி விட்டுதான் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-30 நாள் களை வராம இருக்கும். அடுத்து ஒரு களை விட்டணும், அப்புறம் ஒரு மண் அணைக்கணும், அப்புறம் தண்ணி விடணும். இது ரொட்டேட்டா வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு கட்டத்துக்கு உங்களுக்கு வந்து மஞ்சள் மூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மண்ணு போட தேவையில்ல, பில்லு வராது. அதுக்கப்புறம் தண்ணி கட்டுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. தண்ணி கட்டி முடிச்சோம்னா தை மாசத்துக்கு மேல மாசி பங்குனியில உங்களுக்கு மஞ்சள் மேல வர்றது வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி. மஞ்சள் தாள் எல்லாம் மடிஞ்சிரும், மேல மஞ்சள் வந்து பச்சையா இருக்க கூடாது, ஓரளவு நல்லா விளைஞ்சிருச்சு மஞ்சள் அப்படின்னாலே நமக்கு ஓரளவு தெரியும். பார்க்கும் போதே பறிச்சு பார்த்தாலே தெரியும் வெட்டலாம் அப்படின்னா வெட்டி மஞ்சள் அதுக்கப்புறம் ஆளுங்களை விட்டு விட்டு அதை தொடச்சி பிரிச்சு விதைக்கு தேவையானதை விதைக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத குவியெல்லாம் போட்டு மஞ்சள் அவிக்கிறதுக்கு மிஷினரி இருக்கு. அது வந்ததுன்னா மஞ்சள் வேக வச்சு அந்த வயல்லயே நம்ம வச்சிருந்த வயல்லயே ஒரு பக்கம் ஒதுக்கி மஞ்சளை குட்டி வச்சுட்டு அந்த இடத்துல பூரா களம் மாதிரி ரெடி பண்ணி மஞ்சளை வச்சு அதுல கொட்டணும். கொட்டிட்டு ஒரு 20-22 நாள் மஞ்சள் நல்லா காய வச்ச உடனே பாலிஷ் பண்றதுக்கு மிஷின் இருக்கு, அதை கொண்டு வந்து திரும்ப இந்த விரலி காய வச்சதை பூரா அள்ளி குவியெல்லாம் வச்சு திரும்ப அதுல கொட்டி பாலிஷ் பண்ணி மூட்டையை கட்டி இங்க இருந்து ஈரோடு எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு மூட்டைக்கு வந்து எங்களுக்கு 13,000-14,000 தான் கைக்கு வருது. அப்படிங்கும் போது அந்த நிமிஷம் வரையுமே எங்களோட செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா பாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் சட்டி மஞ்சள் தனி, விரலி மஞ்சள் தனி, தூள் மஞ்சள் தனின்னு அதை பிரிச்சு மூட்டை பண்ணி இது இத்தனை மூட்டை இது இத்தனை மூட்டைன்னு பண்ணி லாரியில வச்சு ஏத்தி ஈரோடு கொண்டு போவோம். இதுதான் மஞ்சளோட இது.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நம்ம அன்றாட தேவைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கிய உணவு பொருளா வந்து மஞ்சள் இருக்கு. அதே மாதிரியே நம்ம வெளியில எங்கேயாவது கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த இடங்களுக்கு ஒரு சிலர் வந்து மஞ்சள் எடுத்துட்டு போறது வழக்கமா இருக்கு. இப்ப மஞ்சள் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறமா என்ன வழிமுறைகளை செஞ்சு நம்ம விற்பனை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து பகிர்ந்துகிட்டாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேளாண் பொறியியல் கல்லூரியின் கீழே செயல்படக்கூடிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அருணாதேவி என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பசுமை குடில சீரான தட்பவெப்பநிலை மாறுறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: பசுமை குடிலில் நிலவும் சீரான தட்பவெப்பநிலையின் காரணமாக பூ மற்றும் காய் பிடிப்பு திறன் அதிகரிப்பதால் விளைச்சல் அதிகமாக கிடைக்கிறது. இவ்வாறாக வருடம் முழுவதும் காய்கறி பயிருக்கு ஏற்ற தட்பவெப்ப சூழ்நிலையை பசுமை குடில் உருவாக்கி அதிக பயிர் வளர்ச்சிக்கு வழிவகை செய்கின்றது. பசுமை கூடாரம் அமைக்க மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இடம் தேர்வு செய்தல் மற்றும் பசுமை கூடாரத்தை நிறுவும் திசையாகும். பசுமை கூடாரத்தை சுற்றி தண்ணீர் தேங்காதவாறு மேடான இடமாக இருக்க வேண்டும். கூடாரத்தின் உட்சூழலை கட்டுப்படுத்த தேவையான மின் வசதி கொண்டிருக்க வேண்டும். பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் வசதி பசுமை கூடாரத்திற்கு கொண்டு வர வேண்டும். அருகில் கட்டிடமோ மரமோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கட்டிடம் அல்லது மரம் இவற்றினால் ஒளித்தடை இல்லாமல் இருப்பது மிகவும் அவசியம். இப்பொழுது பசுமை கூடாரம் எப்படி அமைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். முதலில் பசுமை கூடாரத்தின் கட்டுமான அமைப்பை அமைக்க வேண்டும். இவை மரத்தினாலோ அல்லது மின் மூலம் பூசப்பட்ட இரும்பினாலோ செய்யப்பட்டிருக்க வேண்டும். சிமெண்ட் கான்கிரீட் கலவையிட்டு நன்கு அடித்தளமிட்டு இந்த கட்டுமான அமைப்பை உருவாக்க வேண்டும். இதன் ஆயுட்காலம் சுமார் 15 முதல் 25 வருடம் வரை இருக்கும். அதன் பிறகு பாலித்தீன் தாள் கொண்டு பசுமை கூடாரத்தை மூட வேண்டும். இந்த பாலித்தீன் தாள்கள் சுமார் 150 முதல் 250 மைக்ரான் வரை உள்ள கனமுடையதாக இருத்தல் வேண்டும். இவை 5 முதல் 7 ஆண்டுகள் வரை உழைக்கக்கூடியது. சட்டத்தின் ஒரு பக்கத்தில் திறந்து மூடுவதற்கு ஏதுவாக கதவு ஒன்றும் அமைத்தல் வேண்டும். பசுமை கூடாரத்தை தென் வடல் திசையில் அமைக்க வேண்டும். இதனால் சூரிய ஒளி பசுமை கூடாரத்தின் நீல வாக்கில் உட்புக ஏதுவாக இருக்கும். இவ்வாறாக நாம் பசுமை கூடாரத்தை அமைக்க வேண்டும். பசுமை கூடாரத்தில் பயிர்களின் பாசன தேவைக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும் மற்றும் பயிர்களின் தேவைக்கேற்ப காற்றோட்ட வசதி, சூடேற்றும் மற்றும் குளிரூட்டும் கருவி முதலியவைகள் பொருத்தப்பட வேண்டும். இந்த கருவிகள் தான் பசுமை கூடாரத்தின் உள்ளே தட்ப வெப்பநிலையை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பசுமை கூடாரத்தை எந்த திசையில அமைக்கணும், அதே போல சொட்டு நீர் பாசனம் எப்படி வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சொன்னாங்க. கண்டிப்பா இது நம்ம விவசாய பெருமக்கள் யாராவது பசுமை குடில அமைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெப்பத்தின் வெறியாட்டம் என்ன மாதிரி இருக்கு, காலநிலை அச்சுறுத்தல் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப காலநிலை நெருக்கடி அறிவியல் அறிஞர்களும் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்களும் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய வார்த்தை.

சொல்லலாம். இதனுடைய அறிவியல் சிக்கலானதா கருதக்கூடிய அதே நேரம் இது ஏற்கனவே நம்மளோட அனைவரையும் பாதிக்க தொடங்கிருச்சுன்னு சொல்லலாம். அதனால இது பத்தி மக்கள்கிட்ட மிக சீக்கிரமாவே எடுத்து செல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஆண்டுல இருந்து 9 மாதங்களின் 273 நாட்கள்ல 270 நாட்களுக்கு இந்தியாவின் ஏதோ ஒரு பகுதி தீவிர வானிலை நிகழ்வால பாதிக்கப்பட்டிருக்கு. 4064 பேரு இந்த நிகழ்வுகளால போயிருக்காங்க. முந்தைய 4 ஆண்டுகளோட ஒப்பிடுறப்ப இது 48% அதிகரிப்பு. 4.7 கோடி ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இது முந்தைய 4 ஆண்டுகளோட ஒப்பிடுறப்ப 400% அதிகரிப்பு. நாட்டில் இருக்கக்கூடிய 18 மாநிலங்கள் மத்திய ஆட்சி பகுதிகள் தீவிர வானிலை நிகழ்வுகளை அதிக நாட்களுக்கு அனுபவிச்சிருக்கு. பருவமழை காலத்திலேயே தீவிர வானிலை நிகழ்வுகள் மிக அதிகமா நிகழ்ந்திருக்கு. மொத்த 4064 உயிரிழப்புல 3007 பருவ காலத்துல நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். காலநிலை நெருக்கடி நம்மள ஆட்டிவிக்க தொடங்கிட்டதன் வெளிப்பாடு இதுன்னு சொல்லலாம். இந்த தரவுகள் எல்லாமே டெல்லி அறிவியல் சுற்றுச்சூழல் மையம், டவுன் டு எர்த் இதழ் ஆகியவை வெளியிட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலானதுன்னு சொல்லலாம். இப்ப பசிபிக் பெருங்கடல்ல சூப்பர் எல்னினோ விளைவு தொடங்கிட்டதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் வெப்ப அலைகளும் கோடை காலத்துல இயல்பா மாறி வருது. அதே வேளையில ஐரோப்பிய நாடுகள் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துக்கு அலறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இருக்கக்கூடிய காட்டுத்தீ நிகழ்வுகள் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில 2025 9 மாதங்கள்ல மட்டும் 52 நாட்களுக்கு வெப்ப அலை வீசியிருக்கு. இப்படி காலநிலை நெருக்கடியின் ஒரு விளைவான புவி வெப்பமடைதல் தீவிர விளைவுகளை ஏற்படுத்த தொடங்கிடுச்சு. இது பத்தி விழிப்புணர்வை துறைசார் அறிஞர்களின் எச்சரிக்கைகள் ஊடகங்களின் கவனப்படுத்துதல் மூலமா மட்டுமே பரவலாக்க முடியாது. சாதாரண மக்களிடம் இது பத்தி எடுத்து சொல்ல வேண்டிய அவசர தேவை உருவாகி இருக்கு. இல்ல அப்படின்னா இது குறித்த அறிவியல் புரிதலின்மையால மிக மோசமான பாதிப்புகளுக்கு மக்கள் ஆளாக நேரிடும் சொல்றாங்க. வானிலை எச்சரிக்கைகளை மிக சாதாரணமா எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மை இப்ப நம்ம நாட்டுல இருக்கு. அதன் காரணமாவே பருவமழை காலத்துல மின்னல் தாக்கி இறக்கிறது, வெள்ளத்துல சிக்கி இறக்கிறது இது போல அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொல்லலாம். இதை எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே தாங்க இருக்கு. ஏன்னா இதே நிலை நீடிச்சுது அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல பஞ்சம் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே சொல்லலாம். டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள்.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போறது நான் உங்க இருந்தாங்க. சேலத்தின் முகங்கள் அப்படின்னாலே கண்டிப்பா சிறப்பு விருந்தினர் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அப்படி இன்னைக்கான சேலத்தின் முகங்களோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, தினமுமே நடக்கக்கூடிய விஷயங்களை உடனுக்குடனே நம்ம வந்து சேனல்ஸ்ல தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல voice.in அப்படின்ற ஒரு பேஜை வச்சு மக்கள் எல்லாருக்குமே தினமும் நடக்கக்கூடிய விஷயங்களை ஈஸியான முறையில எடுத்துட்டு போகக்கூடிய voice.in பேஜோட உரிமையாளர் முகமது முக்சின் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் பிரதர்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் பிரதர்.
1: சூப்பர். நானும் சூப்பரா இருக்கேன். உங்க கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: எனக்கும் சோனா எஃப்எம்ல வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்.
1: ஓகேண்ணா. ஆனா இப்போ நிறைய பேஜஸ் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல, ஓகேங்களா? சோ நீங்களுமே ஒரு பேஜ் எடுத்து ரன் பண்ணி அந்த பேஜ்ல வந்துட்டு உடனுக்குடனே மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு வரீங்க இல்லையா?
2: கட்டாயம் சார்.
1: சோ இந்த ஜர்னி எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ணா?
2: அதாவது வந்து கோவிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருக்கும்ல. ஸோ இந்த கோவிட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பெட் இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்போ அந்த டைம் நாங்கள் என்ன பண்ணோம் வந்து நான் மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம சும்மா தான் இருக்கோம். ஸோ நம்ம சும்மா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஊரில் வந்து பெட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆன்லைன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். கண் கூட நிறைய பேர் நம்ம ஃபோன் பண்ணாங்க, உங்களால் வந்து இந்த சில உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு சொன்னாங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். ஹாப்பி அப்படின்னா ஒரு சேவையாக நம்ம செஞ்சோம். அதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை ஃப்ரீயாக உள்ள டைம்ல நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு நம்ம அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸாக பண்ணி, ஏன்னா ஃப்ரீ டைம் யாருக்குமே எந்த வேலையுமே கிடையாது, அது மட்டும் தான் வேலை. ஒரு உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். கண்ணு முடிய பல பேர் பல உயிரை எழுந்திருப்பாங்க, அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ எங்கள் ஃபேமிலி எங்களுடைய ஃபாதர் வந்து கோவிலில் வந்து அட்டாக் ஆனாங்க. ஐ மீன் நல்லபடியாக தான் இருக்காங்க ஸ்டில். இப்போது கோவிலில் பாதிக்கப்பட்டு ரொம்ப நம்ம வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம கண் கூட பார்த்தோம். அதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் அந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ மக்கள் வந்து இந்த கோவிட் டைம்ல நிறைய நியூஸஸ் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் லீவு, ஆஃபீஸ் இன்னைக்கு ஓப்பனிங்கு டைமிங், இந்த டைமிங், இது மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸஸ் வந்தது. அதை நம்ம என்ன பண்ணோம், நம்ம நியூஸாக பார்த்து நம்ம அப்பப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தோம்.
1: ஓகே. நான் இந்த ஜேர்னி வந்துட்டு இந்த கோவிட் டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
2: ஆமாம் பிரதர்.
1: யா, இப்போ இந்த பேஜ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா?
2: பிரதர், எங்கள் அண்ணன் வந்து டாக்குமெண்ட் ரைட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லேண்டாக் அப்படின்னு அது ஒரு கூட வந்து நான் சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்
1: பிரதர். ஓகே. நான் ரொம்ப அருமையாக சொன்னீங்க உங்களோட ஜேர்னி ஸ்டார்டிங்க. இதே மாதிரி உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் voice.in அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜோட உரிமையாளர் திரு முகமது முக்ஷின் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஆனா ஜேர்னி வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத என்கிட்ட ரொம்ப அழகா சொன்னீங்க. கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல பேஜை ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜை கன்சிஸ்டன்சியா கொண்டு போகணும்னாலுமே சரி, ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்னா?
4: கட்டாயமா ஸ்ட்ரகிள் அப்படின்னு கட்டாயமா நிச்சயமா உண்டு. அதாவது வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட் விஷயம் நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக இருந்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குன்னு சில விஷயங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு டவர் கிடைக்காது, நம்ம எடுக்கக்கூடிய வீடியோஸ் கிளாரிட்டியாக இருக்காது. அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி இன்ஸ்டாகிராம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே நம்ம ஒன்றுனா கற்றுக்கிட்டோம். ஒன்றுனா கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். நியூஸ் அப்படிங்கிறது நம்ம நியூஸ் சேனல்னால மக்களுக்கு குயிக்காக பேசணும். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் அப்படிங்கிறது மெயினான விஷயம். தூக்கமே இருக்காது, ஏன்னா ஒரு புதுசாக விஷயம் பண்ணும்போது தூக்கம் இருக்காது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள், புதுசு புதுசு அப்டேட்டு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னா வந்து நமக்கு சில நெருக்கடிகள்லாம் வரக்கூடும். நெருக்கடிகள் அப்படின்னா வந்து பர்சனல்ஸ் மூலியமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து நமக்கு நம்மளுடைய சாஃப்ட்வேரில் விஷயமானாலும் சரி, இன்ஸ்டாகிராம் செய்யலாம் சரி, இந்த மெட்டா சம்மந்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நமக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து பேஜ் ரன் பண்ண முடியும் பிரதர்.
3: ஓகே, நான் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க?
4: ஸ்ட்ரகிள்ஸ் ஓவர் கம் அப்படிங்கிறது அதான் சொல்லணும், நமக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம எல்லாம் இன்ச் பை இன்ச்சாக மூவ் பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்தா இது வந்து நம்ம நியூஸ் சேனல் ஒரு விஷயம் மக்களுக்கு கொடுக்கும்போது அது குவாலிட்டியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். சும்மா எடுத்தோம் போட்டோம் நம்மளாம் நம்ம இன்றைக்கி வந்து இப்படி இவ்வளோ ரேஞ்சு நம்ம வந்திருக்கோமே, நம்ம இங்கேயும் வந்து உட்காந்துருக்க முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அதை பண்ணும்போது இந்த இதெல்லாமே தாண்டி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கப்படுது.
3: ஓகே, நான் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அந்த சவால்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதை எப்படி கையாளுறோம் அப்படின்ற முறையில் தான் நமக்கான வெற்றி இருக்குது அப்படின்றத அண்ணா சொல்லியிருக்காரு. ஆனால் உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அந்த பேஜில் தினமுமே நடக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை மக்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ரீச்சுமே பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக இன்னும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குன்னா, தொடர்ந்து நேயர்களே உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சுட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் Voice.in பேஜோட உரிமையாளர் திரு முகமது முக்ஷின் அவர்களுமே இருக்காங்க. ஆனா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பேசணும்
2: கட்டாயமா.
1: இதுல என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ண அந்த பேஜ பத்தின ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி தான் பேசணும்.
2: உண்மை
1: ஒவ்வொருத்தரோட லைஃப்லயுமே கண்டிப்பா பல சவால்கள் இருந்திருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்கொண்ட சவால்கள் எல்லாம் என்னென்னா?
2: கட்டாயமா படுத்தாரு. இது வந்து ரொம்ப ஒரு அழுத்தமா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதாவது, நீ எல்லாம் 10 பைசா தர மாட்டேன் அப்படிங்கிற சொன்ன கூட்டமும் உண்டு, நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசின கூட்டமும் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஆக்கம் ஊக்கம் எல்லாமே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட். எனக்கு என்னோட மதர், என்னுடைய ஃபாதர் எல்லாமே ரொம்ப சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நான் ஒரு மொபைல் பிராண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிராண்டில் வந்து எங்கள் ஏபிஎம் இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் சிவா. அவங்க வந்து என்ன ஒவ்வொரு டைமும் சொல்லுவாங்க, நீ சூப்பராக பண்ணுற இந்த விஷயத்தை, நீ வந்து ஒரு தொடர் முயற்சியாக வச்சுக்கோ, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கோ, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த டைமில் நீ வந்து கரெக்டாக போஸ்ட் பண்ணி நீ வந்து நல்லா ஏர்ன் பண்ண முடியும், உனக்கு டேலண்ட் இருக்குது, இந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வான்னு சொல்லி சொன்னது எங்கள் ஏபிஎம் சிவா அண்ணா. அதே மாதிரி நம்ம ஸ்ரீராம் அண்ணா, அதே மாதிரி நம்ம நிறைய நட்புகள் நமக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவ். அபு ஆகட்டும், அதே மாதிரி அல்தாஃப் அண்ணா, எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். நமக்கு பக்கப்பணம் அத்தனை பேர் என்ன, அதாவது ஜெயிச்சே வாட்டி நான் சொல்கிறது. ஸோ ஜெயிக்கணும்னு ஊக்கப்படுத்தினவங்க இவங்க எல்லாமே ஜெயிச்சே வாட்டி நட்புகள் எப்பயும் இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கிற விஷயம்.
1: ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீல், ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது என்ன ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு?
2: நம்ம வீடியோலாம் யார் பார்க்க போகிறாங்க, இயல்பாக நம்ம வீடியோ யார் பார்க்க போகிறாங்க, இது வந்து ரீச் ஆகுமா, நான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகுமா, அப்புறம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேரணும் சேருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் மார்க்காக இருந்தது. பட் நல்லபடியாக சேர்ந்ததும் கூட.
1: சூப்பர்ண்ணா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 லைக் அப்படி இல்லைன்னா 1K வியூஸ்லாம் வந்திருக்கும்ல, அந்த டைமில் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது?
2: ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வீடியோ வந்து 1000 பேர் பார்த்துருக்கப்பா 1K ரீச் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து ஒரு 50 லைக் வந்திருக்குது, 50 லைக் வந்திருக்குது, ஒரு 10 ஷேராக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா ஷேர் ஆகிற, அவங்க சொன்னாங்க, அங்கே 10K 20K போயிட்டுருக்குது, 1K நீ இவ்வளோ சந்தோஷப்படுறியே அப்படின்னு சொன்ன பசங்களும் உண்டு, அரவணைச்ச பசங்களும் உண்டு. அதெல்லாம் பரவாயில்ல, சூப்பர், என்கரேஜ் பண்ணவங்களும் உண்டு, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னவங்களும் உண்டு.
1: கண்டிப்பாக அந்த என்கரேஜ்மெண்ட் தான் நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது. ஆனால் நீங்கள் கேமரா முன்னாடி எல்லாம் வீடியோஸ் பண்ணுவீங்களா?
2: கட்டாயமாக பண்ணுவீங்க.
1: ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது பயமாக இருந்துச்சா இல்லை ஜாலியாக இருந்துச்சா?
2: ரெண்டுமே இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாமளும் பேச போகிறோம், நம்ம மூஞ்சி நாமளே பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஆசையாகவும் இருந்தது. ஒரு கேமரா ஒரு பதட்டம் இருக்கும்ல, ஒரு பயம் இருக்கும்ல, யாருமே நாமளே வீடியோ எடுக்கிறோம், ஸோ நாமளே எடிட்டும் பண்ண போகிறோம், நாமளே போஸ்ட்டும் பண்ண போகிறோம். சின்ன மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்தது. அப்போ வந்து இங்கே அப்படி தான் சொன்னார், வரதோட்டும் போடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா ஒரு ரீச் ஆச்சு அது.
1: சூப்பர் அண்ணா. உங்களோட ஃபஸ்ட்டு வைரல் வீடியோ இது, அது எப்படி ரீச் ஆச்சு?
2: வைரல் வீடியோ அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பட்டு ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ, ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அது வந்து இன்ஃபர்மேஷனாக நம்ம பண்ணது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். பட் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம பண்ணது, அது வந்து நல்லா ரீச். அதாவது மற்ற வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளே சில குரூப்பில் இருப்போம், வாட்ஸ்அப் குரூப்பில் அது ரிப்பீட்டட் நமக்கே வருது, நீங்கள் பேசியிருக்கீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது வந்து அஃபீஷியல்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள், நல்லா இருந்ததுப்பா நீங்கள் பண்ண வீடியோ, சூப்பராக இருந்தது, மக்களுக்கு பிரோஜனமாக இருந்தது. நம்ம நோக்கமும் அதுதான், நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா மக்களுக்கு வந்து ஈஸியாக கன்வே ஆகணும், ஈஸியாக புரிஞ்சு மக்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும்.
1: ரொம்ப சூப்பராக இருக்கும்ல அந்த லூப்பு. இப்போ நம்ம வந்துட்டு வீடியோ பண்ணி போட்டு வேற யாரோ மூலியமா இது நீங்க தானா அப்படின்னு கேட்கும் போது அந்த சந்தோஷம் வந்துட்டு,
2: அது ஒரு புரியாத ஒரு இன்பம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா.
2: ஃபர்ஸ்ட் அண்ட் நம்ம சப்போர்ட் அதிகம், பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, நண்பர்களுடைய சப்போர்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அவங்களுடைய ஆக்கம் ஊக்கம் எல்லாமே தான் நமக்கு இந்த அளவு வந்திருக்கிறோம்.
1: கண்டிப்பாண்ணா. முதல்ல வந்துட்டு அதாவது பர்சனலாக நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நேர்களை உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு. கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தருண். பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்டா? உனக்கு நீதான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் Voice.in பேஜோட உரிமையாளர் திரு முகமத் முக்சின் அவர்களுமே நம்ம கூட இருக்காங்க. ஆனா நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பேசணும். இந்த இடத்துல இந்த செய்தி தொடர்பான விஷயங்களை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால போடணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்தது என்னன்னா,
2: எனக்கு ஆக்சுவலா வந்து எனக்கு செய்தி வந்து அவனுக்கு அவ்வளவு ஆர்வம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஒரு ஆசையும் கூட. அந்த நம்ம உள்ள டேலண்ட்டுக்கு நம்ம ஊரில் இருந்து நம்ம சென்னைக்கெலாம் போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. பட் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவங்களுடைய திறமையை வெளிப்பாட்டக்கூடிய ஒரு இடமா வந்து இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே இருக்குது. இப்போது நமக்குள்ள விஷயம் நம்ம எப்படி அதை போஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம நிறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நியூஸை பற்றி சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னே சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நியூஸை பார்த்தோன்னா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் நமக்கு அதிகம். ஸோ அதனால் நம்ம வந்து நியூஸ் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நியூஸை சூஸும் பண்ணோம்.
1: ஆனால் இப்போது இந்த ஒரு வீடியோவுக்கு டைம் எஃபர்ட்டு, இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, எவ்வளோ எஃபர்ட் போடுவீங்க?
2: இல்லை, நான் ஃபஸ்ட்டு வீடியோலாம் அரை மணி நேரம் எடுத்தேன் பிரதர். நம்ம பேசி பேசி பேசி அது வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தை மிஸ் ஆகிடும், திரும்ப கட் பண்ணி திரும்ப ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடுது. இப்போலாம் அதிகபட்சம் ஒரு கால் மணி நேரம் பிரதர். வீடியோ எடுத்தோமா, ஸ்கிரிப்ட் பார்த்தோமா, படித்தோமா, வீடியோ போட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கணும்ல, இது மட்டுமே வேலை எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால் அதிகபட்சம் கால் மணி நேரம்.
1: சூப்பர் அண்ணா. அண்ணா, இப்போது எல்லா நாளுமே எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது.
2: கட்டாயமாக
1: நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ரீல்ஸோ இல்லை போஸ்ட்டோ வந்துட்டு போஸ்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரீச் இருக்கும், சம்டைம்ஸ் ரீச் இருக்காது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஃப்ளாப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணீங்க?
2: கரெக்டான விஷயம். நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்போம், இந்த வீடியோ பார்த்து பார்த்து பார்த்து நம்ம பேசியிருந்திருப்போம், பார்த்து பார்த்து எடிட்டிங்லாம் பண்ணியிருந்திருப்போம். அந்த வீடியோ வந்து ஃப்ளாப் ஆகி போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக வீடியோ பார்க்குறதாக, சரி விடு மக்களுடைய மனநிலை தான் போல நம்ம பேசிட்டோம், அதுக்கு மேலே ரீச் ஆகலைன்னா அது சம்டைம் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஏதாவது சின்ன விஷயம் மக்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கும், அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அதை என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அகைன் நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கணும், நம்ம கற்றுக்கிட்ட பாடமும் கூடாது, அதை நம்ம ரிப்பீட்டாக அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் நம்ம பார்த்துக்குவோம்.
1: சூப்பர் அண்ணா. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இருக்கவங்க மேக்ஸிமம் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸை வந்துட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறது, ரீல்ஸை பார்த்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய நடந்துட்டுருக்கு. விர்ச்சுவல் லைஃப்லேருந்து ரியல் லைஃப்க்கு வரத்துக்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன

0: சொல்ல விரும்புறீங்க?
1: ஒரே விஷயம், இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கும் போது பல விஷயங்கள் அதில் இருக்கு, நல்லதை நம்ம எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் வந்து டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காரு. அவர் டிஎன்பிசியில் நிறைய மோட்டிவேஷனல் இதாக பார்ப்பார். ஏன்னா வந்து அந்த மோட்டிவேஷன் ரீல்ஸை பார்த்தா தான் என் நண்பர் என்ன பண்ணுவோம், புக்கை எடுத்து வைப்பான். அதாவது சோர்ந்து போய் உட்காந்துருக்க டைமில் நமக்கு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் பார்த்தா படிக்கணும், நாமளும் மேலே முன்னுக்கு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது மூலிமா மட்டுமே வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு மற்றபடி அன்வான்ட் நிறைய இருக்குது, நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. நமக்கு வந்து நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கோம், அது மோட்டிவேஷன். ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் இருக்கும், பிடிக்கும் உங்களுக்கு வந்து, எனக்கு வந்து மோட்டிவேஷன் பிடிக்கும், உங்களுக்கு ஃபுட்டு பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் பிடிக்கும். எது இது நமக்கு பிடிக்கும் அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டால் நமக்கு பெட்டர்.
0: சூப்பர், நான் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், அது பாடல் முடிஞ்சிட்டு வந்து சொல்றேன். நேர்களே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் Voice.in பேஜோட உரிமையாளர் திரு முகமது முக்ஷின் அவர்களுமே இருக்காங்க. ஆனா கடைசியா வந்துட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கு நானுமே ஒன்னு சொல்றதா சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம வந்துட்டு ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதுல பதிவாயிடுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மோட்டிவேஷன் வீடியோஸா பாத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மோட்டிவேஷன் வீடியோஸா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்கும். அதாவது நம்ம தான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமுக்கே அல்காரதம் செட் பண்ற மாதிரி இருக்கு.
6: இதை
5: தான் நான் சொல்லணும் நினைச்சேன். ஆனா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கிட்ட நெருங்கியாச்சு. இப்போ எல்லாருமே வந்துட்டு சோசியல் மீடியா பேஜ் இல்ல சோசியல் மீடியால இன்ஃபுளுசர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், காலேஜ் முடிச்சவங்களாகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும், எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுல என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்த்த வரைக்கும் உங்களோட அனுபவத்திலிருந்து சொல்லுங்க.
6: முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நேம் வந்து ஒரு யூனிக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ நான் சேலம் அப்படின்னா சேலத்தை நேம் அட்டாச் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் ஓகே ஃபைன், அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நமக்குன்னு ஒரு யூனிக் நேம் வேணும், அது வந்து பெட்டர்
5: கண்டிப்பாக. அப்போ தான் வந்துட்டு ஓகே இவங்க தான் இவங்க அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சூப்பர்.
6: யூனிக் நேம் வேணும். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வேணும். அதாவது நம்ம இன்றைக்கி எடுத்தோம், அதாவது இன்றைக்கி போட்டு நாளைக்கே வந்து யாரும் ஃபேமஸ் ஆக முடியாது. இப்போ நாளாக வந்து ஒரு 1 இயர் மேலே ஆச்சு பேஜ் ரன் பண்ணி. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து முயற்சியில் இருந்துகிட்ருக்கணும். அது சம்டைம் வியூஸ் போகும், 0 வியூஸ் கூட இருக்கும், ஒரு லைக் கூட இருக்காது. அந்த போஸ்ட்டே வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் உட்கார வேண்டிய அவசியமும் இருக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலும் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி தான் வரணும். இன்றைக்கி போஸ்ட்டு போட்டு நாளைக்கே நான் மில்லியன்ஸ் வியூஸ் வரணும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமும் கூட. பட் தொடர்ந்து முயற்சி இருந்தால் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். தொடர்ந்து நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும்
5: கண்டிப்பாக. அதாவது கன்சிஸ்டன்சி இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க.
6: கட்டாயமாக
5: கண்டிப்பாக. நான் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட பேஜ் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னிலேருந்து அதில் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ், உங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, சோஷியல் மீடியாவை எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்துறது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய சோனா எஃப்எம்மின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கண்ணா.
6: தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். சோனா எஃப்எம் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீ வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுடைய கிரியேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சோனா எஃப்எம் டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகளும் கூட. மேலும் மேலும் நீங்கள் வளரணும்.
5: ரொம்ப நன்றி அண்ணா, உங்களுக்குமே வாழ்த்துக்கள். நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
6: கட்டாயமாக வருவார்.
5: தேங்க்யூ அண்ணா,
6: தேங்க்யூ பிரதர்.
5: நேர்களே, அப்புறம் என்ன, இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் 1 மணி 1 நிமிடம். இணைந்திருக்கிறோம் எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை கானென்று கும்மியடி என்று எல்லா துறைகளிலும் சமமாக உயர்ந்து நிற்கின்ற பெண்களின் பொறுமையை பாரதியார் அன்றே கவிதையால் சொல்லிச் சென்றிருக்கிறார். குடும்பம் தொடங்கி விண்வெளி வரை இன்று பெண்கள் கால் பதிக்காத இடமே இல்லை. சவால்களை தாண்டி சாதனைகள் பல படைத்து வருகிறார்கள். சாத்திரங்கள் பெண் இனத்தை மூடி மறைத்ததம்மா, அந்த ஆத்திரத்தில் பாரதிக்கும் மீசை துடித்ததம்மா என்று வைரமுத்து அவர்கள் பெண் அடிமைத்தனத்தை போக்கிடும் வகையில் வரிகளை எழுதியிருக்கிறாங்க. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தைகளில் தெளிவு வேண்டும், எப்போதும் ஒரு இலக்கு வேண்டும், சாதிக்க நெஞ்சம் துடிக்க வேண்டும். வீடாளும் பெண்மை இங்கே இல்லாமல் நாடாளும் பெண்ணாக மாற வேண்டும். போராடும் குணம் வேண்டும், சவால்களை எதிர்கொள்ளும் திடம் படைத்திட வேண்டும், தனக்கான பாதையை தேர்ந்தெடுக்கும் தைரியம் பெற்றிருக்க வேண்டும். இவை அனைத்தையும் மனதில் கொண்டு தன் நம்பிக்கையால் வென்ற சாதித்த பெண்கள் இங்கு ஏராளம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் என்னால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம், விடாமுயற்சியோடு தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி சாதனை செய்யும் பெண்கள் மற்றொரு பக்கம். தன் நம்பிக்கை அப்படின்றது வெளியே இருந்து வறது கிடையாது, அது நமக்குள்ளறியே தான் இருக்கு. தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்வதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. நாட்டு விடுதலைக்காக போராடிய ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் சின்ன வயசுலேயே குதிரை ஏற்றம், வாள்வீச்சு போன்ற கலைகளை கற்று தெரிந்திருக்கிறார். அந்த கலைகள் மூலமாக அவையெல்லாம் அவருடைய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்திருக்கிறது. நாட்டு விடுதலைக்காகவும் போராடி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நாட்டு விடுதலைக்காக போராடக்கூடிய அந்த டைமில் தன்னுடைய முதுகலை குழந்தைய சுமந்துக்கிட்டே அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறாங்க, அதன் பிறகு வெற்றியும் கூட பெறுறாங்க. இது ஒரு பெண்ணிற்காக தைரியத்தை தானே வெளிக்காட்டுகிறது. அவர் இறந்த பிறகும் கூட அவருடைய செயல்களை பற்றி நாம் பேசுகிறோம் அப்படின்னா இதுதானே ஒரு பெண்ணிற்கான சாதனை. இப்படி இன்னும் பல பெண்கள், சாதனை படைத்த பெண்கள் நம்மளுடைய நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு நாம் பேசவிருக்கக்கூடிய தலைப்பு, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா. பேசலாம் பாடல்களை தொடர்ந்து. நிகழ்ச்சியில் இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.

0: அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க. கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் மதியம் 1:19 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு, பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா. இந்த தலைப்பில் தான் பேசிட்டே இருக்கோம். நீங்களும் பேசணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7070 என்ற சோனா வானொலியின் நிலையை எண்ணிருக்கு. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் பஸ்ஸை விட்டுட்டு ஓடி போய் பிடிக்கிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ளாரையே 4 சுவர்களுக்குள்ளாரையே வேலை செய்கிற வீட்டு பெண்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு கனவு, லட்சியம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம்.

0: கனவுக்கான அந்த லட்சியத்திற்காக அவங்க முயற்சி செய்யவும் செய்கிறாங்க. சிலர் வாய்ப்புகளுக்காக காத்தும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வாய்ப்பு அப்படின்றது கிடச்சிருமான்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது. சிலருக்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கிக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்ட பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நமக்கு தெரியும் நிறைய சாதனை பெண்கள், கல்பனா சாவ்லா அவங்கள பற்றி தெரியும், அன்னை தெரசா அவர்களை பற்றி தெரியும். இந்த மாதிரி நிறைய சாதனை பெண்களுடைய பட்டியல் நீண்டுக்கிட்டே போகும். இன்னொருத்தங்களை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கிராமத்தில் படிக்கிறேன், என்னால் எப்படி வெளி உலகத்துக்கெலாம் போக முடியும்? நான் தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறேன், என்னால் எப்படி ஆங்கிலம் எல்லாம் பேச முடியும்? ஒரு விண்வெளி துறைக்கு நான் எப்படி போக முடியும்னு நிறைய பேர் மனசுக்குள்ளார தோன்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தகர்த்துட்டு விண்வெளி துறையில் ஒரு இயக்குனராக சாதனை பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் அவங்க? நம்ம தமிழகத்தை சேர்ந்த அறிவியல் துறையில் படித்து தேர்ந்து, அதுவும் இஸ்ரோவில் பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் திட்டங்களில் தொலை உணர்வு செயற்கைக்கோள் திட்டத்தின் முதல் பெண் இயக்குனர் அப்படின்ற சாதனையை பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த வளர்மதி அப்படின்ற ஒரு பெண். குடும்பம் அவங்களுக்கும் இருக்கும், அம்மா அப்பா திருமணம் இப்படி எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு நம்ம எல்லாரும் புகழக்கூடிய இஸ்ரோ நிறுவனத்தில் ஒரு செயற்கைக்கோள் திட்டத்தில் தொலையுணர்வு செயற்கைக்கோள் திட்டத்தின் முதல் பெண் இயக்குனர் அப்படிங்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி சாதனை படைத்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பெண் சாதிக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தேவையாக இருக்கிறது தன் நம்பிக்கையா இல்லை வாய்ப்புகளா? பேசலாம். 9787701078 என்ற நிலைய எண்ணிற்கு அழைத்து பேசவும். இப்போ பேசுவதற்காக ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். குறுநிக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி பேசணுமா?
0: குறுநிக்கல்பட்டியிலிருந்து கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன்னா. நீங்க சொல்லுங்க, ஒரு பெண் சாதிக்கிறதுக்கு எது தேவையாக இருக்கிறது?
1: அதாவதுங்க, சாதிக்கிறது வந்து தன்னம்பிக்கை கண்டிப்பா வேணுங்க. எல்லாத்துக்கும் தன்னம்பிக்கை வேணுங்க. அந்த தன்னம்பிக்கையை மட்டும் வச்சு சாதிக்கிறலாம் அப்படின்னா அது முடியாது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்துல அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க, இவை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு இப்போ ஒரு பொண்ணை வெளி விடுறதுக்கே தயங்குறாங்க. அப்படி இருக்கும்போது தன்னம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் வெளியில போக முடியாதுங்க. அது ஒரு ஏழு மேல ஏனி கீழ இருக்கீங்க, ஏனி பிடிச்சி மேல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போற மாதிரிங்க. தாயும் தகப்பனும் ஏனி மாதிரி இருந்து அவங்களுக்கு வாய்ப்பை வழங்கினாங்க, பெண்கள் வந்து சாதனை பண்ண முடியும். அதான் என்னுடைய கருத்துங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னு நிச்சயமா சாதனை செய்ய முடியுங்க.
0: ரொம்ப அருமை அண்ணா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவங்களுக்குள்ளார தன்னம்பிக்கை நிறைய இருக்கு, அதுக்கான வாய்ப்புகளை நாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசலாம். பாடல்களுக்கு பிறகு இணைந்திருங்கள். இது சோரா FM 107.8 சமுதாய வானொலி.

0: என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா?

0: இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:31 ஆயாச்சு. 8 நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா என்ற தலைப்புல பேசிட்டே இருக்கும். நீங்களும் பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9787070107 என்ற சோனா வானொலிய நிலைய எண்ணிற்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி பேசலாம். முடியாது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுங்க. முடியும் அப்படின்றது தான் நமக்கான மூலதனமாக இருக்கிறது. பெண்கள் எல்லாராலையுமே ஏதோ ஒரு துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே எவரெஸ்ட் அப்படின்றது மிகப்பெரிய சிகரம், நம்மளாலலாம் போகவே முடியாது அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் எது இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது எல்லாம் முடித்து காட்டக்கூடிய நபர்களும் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி அப்படின்ற ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சு சாதனை பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? 2023 May 23 அன்னைக்கு எவரெஸ்ட் சிகரத்தை அவங்க எட்டி பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் 2 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண் சாதிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. சாதிக்கிறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு நேயர் நம்முடைய பேசுறதுக்காகவும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம் வானொலிய அப்படியே நீங்க ஓரமா வச்சுட்டு இப்போ நம்ம பேசலாமா? வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: மியூட்ல போட்டிருக்கீங்க பாருங்க.
1: வணக்கம் வணக்கம், நம்ம பேசலாம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க பேசுறீங்க?
1: நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேன் அண்ணா. நீங்க சொல்லுங்க, பெண்கள் சாதிக்கிறதுக்கு எது தேவையாக இருக்கிறது, தன்னம்பிக்கையா வாய்ப்புகளா?
2: என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பெண்களுக்கு சாதிப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலயுமே இருக்கு. தகுந்த வாய்ப்பு அப்படிங்கறது இந்த சமுதாயம் கொடுத்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. உதாரணத்துக்கு சுய தொழில், அதற்காக கவர்மெண்ட் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியில அந்த சிஇஓக்கள் அந்த பதவி அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தா அந்த பெண்கள் எப்படி சூப்பரா டிசிஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரிதான் இக்கட்டான சில ஜாப்ஸ் அப்படிங்கறதுலயும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா இந்த காவல்துறை, அதுல பெண்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கறது கொடுப்பாங்க. அதுல வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது கொடுக்கும் பொழுது சாதிக்க முடியும். பெண்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு முயற்சி அப்படிங்கறதும் தன்னம்பிக்கை அப்படிங்கறதும் உத்வேகம் அப்படிங்கறதும் கூடுதலாகத்தான் இருக்கு. ஆனா ஆண்களுக்கு நிகரா பெண்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தான் கிடைக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பெண்ணுக்கு வேலைக்கு அமர்த்தினாங்கன்னா ஐயோ அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இன்னும் பல இண்டஸ்ட்ரியில இன்னும் பல ஃபீல்ட்ல இருக்கு. அவங்களுக்குரிய அந்த ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக கொடுக்கும் பட்சத்துல அவங்க தங்களை விட ஆண்களுக்கு ஈக்குவலா பொட்டன்ஷியலா அவங்களுக்குரிய அந்த ஒரு திறமையும் இருக்கு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு களமும் அவங்களுக்கு இருக்குப்பா.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா விரிவா சொல்லிருக்கீங்க. பெண்களுக்கு திறமைகள் எல்லாமே இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்புகள் தான் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
2: வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பாய் பாய்.
1: நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் பாடல்களுக்கு பிறகு, இணைந்தே இருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
5: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீ

காரியம் நடந்ததான் நாட்களை நகற்ற அடிமை கிடைத்ததான் நாடகம் நடத்த வேண்டியில் என்னை போல ஆளுமில்லையா நானும் முன்னை குறை சொல்லவில்லை உன்னடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை குறை சொல்லுவது என் கடமை இல்லை ஆனால் அதுதான் முற்றிலும் உண்மை உன்னை நம்பி நான் வந்த பாரிடி கடைசியா உன்னை நான் சொல்ல போறேன் கெளிடி கெளிடி

0: மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: நேரம் மதியம் 1:42 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில. இன்னைக்கு பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா என்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். தன்னம்பிக்கை அப்படின்றது கைக்குள்ளார இருக்கக்கூடிய ஆயுதம் மாதிரி, ஆனால் வாய்ப்புன்றது கதவை திறந்து வைக்கிற சாவி மாதிரி. சாவி இல்லாமல் கதவு திறக்காதா, இல்லை ஆயுதத்தை வச்சு கதவை உடைக்க முடியுமா? பெண்கள் சாதிக்கிறதுக்கு தேவையா இருக்கிறது தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா, இந்த தலைப்பில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். 9787707 என்ற எண்களில் நீங்களும் பெண்கள் சாதிக்கிறதுக்கு எது தேவையாக இருக்கிறது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அண்மையில் நீங்கள் எல்லாருமே இந்த தகவலை கேட்டிருப்பீங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பீட் மாவட்டத்தைச் சேர்ந்த 47 பெண்மணியான ரமாபாய் ஒரு தன்னுடைய குழந்தைகளுக்கான கல்வி செலவுக்காக அந்த ஊரில் நடக்கக்கூடிய மாரத்தான் போட்டியில் 3 கிலோமீட்டர் தூரம் ஓடக்கூடிய மாரத்தான் போட்டியில் அவங்க கலந்துக்கிட்டு 3000 ரூபாய் பரிசு தொகையும் வின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 47 இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே கல்லூரி இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க. இந்த வயசில் தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக அவங்க ஓடி இருக்காங்க. மாரத்தான் அப்படின்னாலே என்னது, அது ஒரு ஓட்ட போட்டி இல்லை, ஓட்ட பந்தயம். அதில் 3 கிலோமீட்டர் தூரம் விடாமலே ஓடி 3000 ரூபாய் முதல் பரிசு தொகையை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெண்ணுக்கான சாதனை இல்லையா? அவங்க இது ஓடினது ஒரு பாசத்திற்கான ஓட்டமாக இருக்கலாம், வறுமைக்கான ஓட்டமாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட எவ்வளவோ பெண்கள் நிறைய திறமைகளை வச்சுக்கிட்டு எதையுமே முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஓடி தான் பார்க்கலாமே, நம்மளும் வின் பண்ணலாமே அப்படின்னு சாதிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னா, ரமாபாய் போன்ற பெண்கள் இன்னமும், சாதனை புரியக்கூடிய பெண்கள் இன்னமும் நம்ம உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க, நம்ம ஊரில் நம்ம பக்கத்துலேயே இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் என்ன, தோல் தட்டி அவங்களுக்கு தன் நம்பிக்கையை நாம் கொடுக்கணும், வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். சிலர் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டும் இருப்பாங்க, சில பெண்கள் வாய்ப்பை உருவாக்கி கொள்வாங்க. தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றவர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பெண்கள் சாதிக்கிறதுக்கு தேவையா இருக்கிறது தன் நம்பிக்கையா இல்லை வாய்ப்புகளா, இந்த தலைப்பில் பேச நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். 9787707 என்ற சோனா வானொலியின் நிலையை எண்ணிற்கு. பெண்களுக்கு சாதிக்க தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா? அதே மாதிரி இன்னொன்று பற்றியும் நான் சொல்லணுங்க. நம்ம கல்பனா சாவ்லா அவங்கள பற்றிலாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி சிலர், குறிப்பிடத்தக்க சில பெண்மணிகளை பற்றியும் நாம

0: அதனை பண்ணின பெண்மணிகளை பற்றியும் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதற்கு முன்பாக ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். சோனா பண்பாடு மீனவ தொகுப்பாளர் ஜிஎஸ்பிரியா அவர்களுக்கும் நம்ம சோனா பண்பாடு நேயருக்கும் வணக்கத்துக்கும். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் ஆதவன்.
0: மூலனூர் ஆதவன் அண்ணா எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலமாக இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, பெண்கள் சாதிக்கிறதுக்கு தேவையா இருக்கிறது தன்னம்பிக்கையா, இல்ல வாய்ப்புகள் இருந்தா போதும் நினைக்கிறீங்களா?
1: பெண்கள் சாதிக்கிறதுக்கு தேவை வந்து தன்னம்பிக்கையுடன் கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவேன். நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த கேக்குறது ஆண்கள் தான் கேக்குறாங்க, இருந்தாலும் சொல்றேன், 10 மாசம் சுமந்திருந்து பெற்றால் பகல் இரவாய் காத்திருந்து வளர்த்தால் இத்தகனாய் கல்வி பெற வைத்தாய் தாயத்துக்கு ஒரு பாடலே வரும். என்னங்க வரிய சொல்றேன், பெண்கள் வந்து இப்போ எல்லா துறையிலும் முன்னேறிட்டு இருக்காங்க. எப்படி விமானம் ஓட்டுறதுல இருந்து ராக்கெட் லாங்க செல்லுறதுல இருந்து கல்பனா சாப்பிட சாப்பிட இருக்கேன் சாதிச்சாங்க இல்லையா? அதனால அவங்க அந்த மனத்திற்கு நம்ம இதே பத்திரிகை படித்தீங்க எனக்கு புரிகிறது. மனு பெண்களுக்கு 5 யானையோட வலு உண்டு, அதாவது உடம்புலையில மனோபலம்,
0: மனோபலம்,
1: மனோத்துல மனம் ஆண்களோட அதிகமா. அவங்க சாதிக்க துறை என்ன துறைங்க, எல்லா துறையிலுமே தன்னம்பிக்கையோட வாய்ப்புகள் வரையில நல்லா சாதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப அது மட்டுமா, நாட்டையே ஆடுறதுக்கெல்லாம் பெண்கள் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நாட்டையே ஆண்டார்கள். அந்த காலத்துல ஆங்கிலேயர் இருந்து நம்ம இந்திய விடுதலைக்கு எத்தனை பேர் ராணி சந்திச்சா, ராணி மங்கம்மா, நிறைய எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நிறைய நம்ம சொல்றது இல்லைனாலும் எல்லா எந்த துறையிலும் பெண்கள் இருந்தா தான் அந்த துறையை
0: யானைக்கு
1: தும்பிக்கு கணக்கா பெண்கள் மன நம்பிக்கை, எந்த பிரச்சனைனாலும் அவங்க அது சரி செஞ்சுட்டு அது முன்னேற்றுவதற்குண்டான வழியில ஆராய்ச்சி பெண்களுக்கு உண்டு. அதனால பெண்கள் சேர்க்கும் தன்னம்பிக்கையுடன் கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. எல்லா துறையிலும் சாதிக்கிறார்கள், இன்னும் சாதிப்பார்கள் என்று நிச்சயம் நம்புகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம், பாடல்களுக்கு பிறகு இணைந்திருங்கள். இது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில. இன்னைக்கு எடுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன்னம்பிக்கையா வாய்ப்புகளா என்ற தலைப்புல பேசிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசுவோம், இணைந்து இருங்கள்.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.

உறவுகள் மெய்ப்பட தன் நம்பிக்கையும் கடின உழைப்பும் மட்டுமே தேவை. நேரம் மதியம் 1:53 ஆயாச்சு. எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன் நம்பிக்கையா வாய்ப்புகளா அப்படின்ற தலைப்புல பேசிக்கிட்டே இருக்கும். சிகரம் தொட்ட சில ஆளுமைகளுடைய பெயர்களையும் நாம சொல்லித்தான் ஆகணும். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வம்சாவளி பெண். மேரி கோம் எளிய பின்புலத்தில் இருந்து வந்து திருமணத்திற்கு பிறகும் கூட 6 தங்கம் வென்று சாதனை படைத்திருக்காங்க குத்துச்சண்டை போட்டியில். அருணிமா சின்ஹா ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டு ஒரு காலை இழந்த நிலையிலும் கூட மன உறுதியை இழக்காம எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் உலகின் முதல் மாற்றுத்திறனாளி பெண். சுதா சந்திரன் நடன கலையில சிறந்து விளங்கக்கூடிய சுதா சந்திரன் அவர்கள் ஒரு விபத்துல காலை இழந்த போதிலும் செயற்கை காலை பொறித்து கொண்டு மீண்டும் நடன மேடைகள்ல சாதனை படைத்து புகழ் பெற்றவர். இப்படி சாதனை படைத்த பெண்கள் நம்மில் ஏராளம். அதற்கு முக்கியத்துவமாக என்ன இருக்குன்னா, செல்ஃப் வொர்த்துங்க. நம்மளுடைய சுய மதிப்பு நம்ம வந்துட்டு பண்ணணும். அடுத்தது விடாமுயற்சியாக இருக்கணும், எப்பவும் துணிச்சலாக இருக்கணும். மற்றவங்க வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது அதையெல்லாம் நாம் கடந்து போயிடணும். எத்தனை தோல்விகள் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து கொண்டே இருக்கணும். பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. தொடர்ந்து நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது தான் நம்மளால அந்த வெற்றியை அடைய முடியும். நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை நடக்குது அப்படின்னா எத்தனை முறை தவழ்ந்துருக்கும், எத்தனை முறை விழுந்திருக்கும், நம்ம எத்தனை முறை தூக்கி விட்டுருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு பெண் ஒரு துறையில் சாதிக்கணும். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், யாராவது நான் எனக்கு இந்த துறையில் தான் போகணும்னு விருப்பம் இருக்குன்னா அவங்க விருப்பப்படி நாம் அனுப்பிடும். அதில் பல தோல்விகள் வரும் பொழுது அவங்க பட்டு தெரியும் பொழுது தான் அடுத்து என்ன பண்ணலாம். இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது இதற்கு ஒரு சொல்யூஷனை நாம் தானே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளார வந்து அவங்க ஒரு புதிய யுக்தியை கண்டுபிடிச்சு அந்த துறையில சாதிக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தாங்க இருக்குங்க. அதே மாதிரி இன்னொன்றும் சொல்ல நான் வந்துட்டு கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் கனவுகளுக்கு தடை சொல்லக்கூடிய மனிதர்களையும் பயத்தை தூண்டுகின்ற அந்த சொற்களையும் நீங்கள் தூக்கி போட்டுடணுங்க. உங்கள் திறமை மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கை தான் நாளைக்கு இந்த உலகத்தையே உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். அதனால் தன்னம்பிக்கை இருந்துட்டா போதும், ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வரலாற்று நாயகியாக வளர முடியும், உதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். பெண்கள் சாதிப்பதற்கு தேவை தன்னம்பிக்கையுடன் கூடிய வாய்ப்புகளும் தேவைப்படுகிறது. நிறைய வாய்ப்புகளை பெண்களுக்கு வழங்க வேண்டும். அப்பொழுது இன்னும் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு நிறைய ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த டைமில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ நம்மளை தாண்டி குழந்தைகளுடைய மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோன் டிவி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலைங்க, குழந்தைகள் நல மருத்துவர் அதற்கப்புறம் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது எக்காரணத்தை கொண்டும் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மொபைல் ஃபோன் பார்க்க அனுமதிக்கக்கூடாது. இப்போ வீடியோ கால்லாம் யாராச்சும் பண்ணால் அப்போ வந்து காமிக்கலாம், ஏன்னா அந்த வெளியூரில் இருக்க உறவினர்கள் பக்கத்து ஊரில் இருக்கிற உறவினர்கள் பார்க்குறதுக்கு பிரியப்படுவாங்க. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு வந்து காமிக்கலாம், ஆனால் மற்ற டைமில் அவங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் 18 மாதத்திலிருந்து 2 வயசு வரைக்கும், அதாவது பெற்றோர்கள் வந்து அருகில் அமர்ந்து அவங்களுக்கு கதைகள் அதற்கப்புறம் இசை கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை மட்டும் அவங்களுக்கு வந்து குறைஞ்ச நேரத்தில் பார்க்க அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னா 2 வயசு வரைக்கும், 18 மாதத்துல இருந்து 2 வயசு வரைக்கும் ரொம்ப ஆக்கப்பூர்வமான கதைகள், ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து காமிக்கலாம். 2 வயதுலேருந்து 5 வயது வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ அப்போ அந்த டைம்லாம் வந்து அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை அதற்கு மேலே ஒரு கொஞ்சம் நேரம் அதுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 வயசுக்கு மேலே ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2 மணி நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் குழந்தைகள் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து அடிக்ட்லாம் ஆக மாட்டாங்க, நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உணவு சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் கொடுக்கறத தவிர்க்கணும், தூங்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்தக்கூடாது, மொபைலுக்கு பதிலாக வெளியில் போயிட்டு விளையாடலாம், புத்தகம் படிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தலாம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், அதிக நேரம் பயன்படுத்துறத அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் வந்து அவங்க பயன்படுத்தினா அது அவங்களுக்கு வந்து மனதளவிலையும் உடலளவிலையும் பல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

மனசை இழந்து துடித்திடணும். பொங்கு தமிழை பேச மறப்பேனோ, ஆதி முதல் அடக்கம் வரை என் உயிர் உள்ளவரை தமிழ் மொழி உரைப்பேன். Yeah, Amazon the floor.

0: வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
2: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
1: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 இல் நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்பதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.
5: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
6: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
5: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
6: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
5: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
6: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
5: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
1: திங்கள் முதல் சனி வரை காலை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை எக்குரு நிகழ்ச்சி.
7: எக்குரு நிகழ்ச்சி
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, சர்க்கரை நோய் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி யாருக்கோ ஒருத்தர் இருந்ததுங்க ஐயா. இன்னைக்கு ரொம்ப யங்ஸ்டருக்கு கூட எல்லாருக்குமே மேக்சிமம் நிறைய பேருக்கு வந்து பெரும்பாலானோருக்கு இந்த சர்க்கரை வியாதி இன்னைக்கு வந்து இருக்குங்கய்யா. இதற்கு காரணம் என்னங்கய்யா? எந்த ரீசன்னால இது அதிகமாக இருக்குங்கய்யா?
2: என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலம்னு அப்போ நான் வந்து 85 பத்தாம் வகுப்பு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கிராமத்தில் படிக்கிறேன். 85 எங்கள் தமிழ் ஐயா கேட்பார், பண்டிகைன்னா என்ன?

0: சாப்பாடு உங்கள் வீட்டில் இருக்குன்னா, நாங்கள் நெல்லஞ்சோறுனு கையை தூக்கியிருக்கோம். எங்கள் வீட்டில் இட்லின்னு கை தூக்கினவங்க ஒரு சிலர். அப்போ பண்டிகைக்கும் ஏதாவது விசேஷ நாட்களில் தான் இட்லியும் நெல்லஞ்சோறும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் உணவு முறையில் என்ன, எல்லாமே வந்து சிறுதானிய உணவர்கள். அதிலும் குறிப்பாக ராகி, கம்பு, சோளம், சாமை, வரகு, குதிரவாளி, இந்த மாதிரி இது எல்லாமே மலை கிராமங்கள்லேருந்து விளைஞ்சு வரும். அதுதான் வந்து உணவாக இருந்தது. இன்றைக்கி எது வேணால் எப்போ வேணால் கிடைக்கிது. இப்போ மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுச்சத்து, விட்டமின்ஸு, நார் சத்து, இத்தனை சத்துக்களும் வேணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே வகையான சத்து கொண்ட மாவுச்சத்து அதிகமாக சாப்பிட்றோம். அதே நேரத்தில் அந்த காலத்தில் இருந்த உடல் உழைப்பு இந்த காலத்தில் இல்லை. இப்போ எனக்கு சைக்கிள் வேணும்னு நான் நினச்சும் போது எனக்கு சைக்கிள் கிடைத்த வயது 35. இன்றைக்கி அப்படியா இருக்குது. அடுத்து பக்கத்து தெருவு கூட பைக்கில் போகலாங்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதனால் உண்ணக்கூடிய கலாச்சாரம் மாறி போயிடுச்சு. உடற்பயிற்சி இல்லவே இல்லை. உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கம் இல்லை. சர்க்கரை என்பது இப்போ ஒரு சித்த மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும், இப்போ ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அப்படி இல்லை. சர்க்கரை என்பது உடல் வெப்பத்தினால், அதிகப்படியான வெப்பத்தினால் வரக்கூடும். உடல் உழைப்பின்மையின் காரணமாக வரக்கூடும். சுரப்புகள் சரியாக சுரக்கலை, அதனால் வரக்கூடும். ஒரு தொற்று கிருமினால் பாதிப்பு, அதனால் வரக்கூடும். இப்படி பல காரணங்கள் இருக்குது. சர்க்கரை என்பது ஒரு வார்த்தையில் சொல்லி ஒரு மருந்தால் முடியக்கூடியது அல்ல. அதனால் அவங்களுடைய வாழ்வியல் முறையே மாறணும். குறிப்பாக உணவு பழக்கங்கள் மாறணும். உடற்பயிற்சி அவசியமாக இருக்கணும். எது எதெல்லாம் ஆரோக்கியத்தை வளர்க்கும், எது எதெல்லாம் ஆரோக்கியத்தை குறைக்குங்கிற தெளிவு அவங்களுக்கு இருந்தால் எந்த காலத்திலையும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும்.
1: கண்டிப்பாங்க ஐயா, இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே வந்து கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு ஒரு அவேர்னஸ் அமையும் அப்படின்னே சொல்லலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த மாதம் முழுவதும் என்ன ஒரு விஷயம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அப்படி இன்னைக்கு முதல் விஷயமா என்ன நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமெரிக்காவோட நியூட்ரிஷன் அசோசியேஷன் அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நம்ம பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்த ஒரு உணவு முறை பற்றி. அது என்ன உணவு முறை அப்படின்னா, பழைய சோறு இருக்கு இல்லைங்களா, அந்த காலையில் அந்த பழைய சோறு வந்து குடிப்பாங்க, நீச தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். ஸோ அதோட நன்மைகளை வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வாமை பிரச்சனைகளுக்கும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இது வந்து பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஆய்வுகளில். இந்த ஒரு நன்மை மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, இல்லை. அதாவது ஒவ்வாமை வராது, தோல் தொடர்பான வியாதிகள் இருந்தால் குணமாயிடும். இதை தாண்டி புதிய நோய் தொற்றுகள் எதுவுமே வராமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அந்த பழைய சோறு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா. ரொம்ப இளமை தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு வந்து இந்த பழைய சோறு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் ரொம்ப அபரிமிதமான அளவில் வந்து இருக்கும். காலையில் இதை சாப்பிட்டா வயிறு தொடர்பான நோய்கள் வந்து குணமாகும். உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து போகும். இப்போ ஹீட்டெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதில் ஒன்றா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுமே பழைய சோறு காலையில் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வு. அதை தாண்டி நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள், ஸோ அது வந்து இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பாரம்பரிய உணவு முறையில் இந்த பழைய சோறு அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாதது. நம்ம வந்து இதை விட்டுறக்கூடாது அப்படின்னும் சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே. பாய் பாய் நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே. ஏன்?
1: ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம கூட வந்து இணைஞ்சு வீட்டு முறை வைத்தியங்கள், பாட்டி வைத்தியங்கள், அதே மாதிரி பழங்காலத்து உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அப்படி நம்ம கூட ஏற்காட்டுல இருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா சொல்லுங்க. அக்கா, அக்கா இங்க ஒரு காய்ச்சல், தலைவலி, இருமல் அப்படின்னா, நீங்க எந்த மாதிரியான வீட்டு முறை வைத்தியங்களை ஃபாலோ பண்ணுவீங்க? அக்கா எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க?
7: என் பேர் அன்புமணி, சிவாஜி, நாகலூர், ஏற்காடு. நாங்க நாட்டு வைத்தியமா பண்ணிக்குவோம் வீட்லயே. ஆவி பிடிக்கிறது, அந்த மாதிரி தைலையில போட்டு ஆவி பிடிக்கிறது.

0: காய்ச்சல் தலைவலி எல்லாத்துக்குமே பிடிக்கலாமா இல்ல வெவ்வேறு முறையில தலைவலிக்கு அந்த மாதிரி பிடிக்கணும் காய்ச்சலுக்கு எந்த தயாரம்
1: தலைவலிக்கு தலைவலி இருந்தா மடையில நீர் கொடுத்துருக்கோம் அதனால வெறும் சுடுதண்ணி வச்சு ஆவி பிடிச்சா போதும் காய்ச்சல்னா நாங்க தலையில எல்லா இந்த மாதிரி எல்லா இலையும் போட்டு பிடிச்சா
0: போதும்
1: ஒரு நாள் தொடர்ந்து பிடிக்கும்
2: கண்டிப்பா கண்டிப்பாங்க அதாவது ரெண்டு நாள் வந்து பிடிச்சாலே போதும் அதாவது அக்கா வந்து சொல்லும்போது சொன்னாங்க ஒரு லைட்டான காய்ச்சலாக இருந்தால் அது வந்து நாங்கள் எதுவும் வைத்தியம்லாம் பண்ண மாட்டோம் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் தலைவலியாக இருந்தாலும் சளியாக இருந்தாலும் இல்லை காய்ச்சலாக இருந்தாலும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் இந்த வைத்திய முறைகளே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பொதுவாக கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து லைட்டான காய்ச்சல் சளி இதெல்லாம் வந்து பிடிக்கிறது இயல்பு தானுங்களா ஸோ அதனால் வந்து அவங்க பண்ண மாட்டாங்களாம் அதிகமாக இருந்தால் தான் பண்ணுவாங்களாம் அதுவும் குறிப்பாக வந்து ஆவி பிடிக்கிற ஒரு முறை தான் சொன்னாங்க மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமான வேலை வந்து செஞ்சாலோ இல்லை ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருந்தாலோ சரியாக சாப்பிடலை தண்ணி குடிக்கலை சரியாக தூங்கலை அப்படின்னாலும் என்ன ஒரு பிரச்சனை வந்து வரும் அப்படின்னா தலைவலி தான் இந்த தலைவலி வந்துச்சுன்னா நார்மலாக வெறும் வாட்டரில் ஆவி பிடிச்சாலே வந்து அது சரியாயிரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ மற்றபடி ரொம்ப வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மற்ற மூலிகைகள்லாம் போட்டு ஆவி பிடிக்கலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என் ரூம் நலமுடன் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது பாட்டை கேட்டுருங்க

மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: டெக் குரு,
0: டெக் குரு
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த டைம்ல என்ன ஒரு விஷயம் பத்தி பேசுவோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் பற்றி இந்த மாதம் முழுவதுமே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் ரீசண்டாக நேற்று கூட நம்ம வந்து அந்த பழைய சோறோட பெனிஃபிட்ஸ், பழைய சோறுனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி அமெரிக்க நியூட்ரிஷன் அசோசியேஷன் என்ன ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கும் இந்த பழைய சோறு எப்படியான ஒரு நன்மைகளை வந்து பண்ணுது அப்படின்னாங்க. அதாவது நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம் நாள் முழுக்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த டைனஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுது. அதாவது பழைய சோறு காலையில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்டிவ்

வந்திருப்பாங்க. அது நம்ம பாரம்பரிய உணவு முறை, தாத்தா பாட்டிலாம் வந்து அந்த பழைய சோறு கரைச்சி குடிப்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு உணவு தான் எடுத்துக்கிட்டால் நல்லா எனர்ஜியாக நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். அடுத்ததாக இரத்த அழுத்தம் அப்படின்ற பிரச்சனை, உயர் இரத்த அழுத்தம் எல்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து இந்த பழைய சோறு எடுத்துக்கிட்டே ஒருத்தர் வந்து வரும்போது மார்னிங் டைமில் அது வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். மலச்சிக்கல் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு உணவை அவங்க வந்து எடுத்துக்கிட்டே வரும்போது மார்னிங் டைமில் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வு எல்லாமே நீங்கும். பழைய சோறு வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்ம பாரம்பரிய உணவு முறை, பல நூற்றாண்டுகளாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறை இப்போ ரீசெண்டாக தான் வந்து விட்டோம். இப்போ தான் யாருமே வந்து பழைய சோறுலாம் வந்து சாப்பிட்றதில்ல. அந்த மார்னிங் டைமில் தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி வயிற்றுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா விதமான வயிற்றுப்புண்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த பழைய சோறு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து இந்த பழைய சோறை மார்னிங் டைமில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி பெற்றுன ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாட்டு கேட்டுருங்க நேயர்களே.

சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்க

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் என்னுடன் டெக் குரு நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க மக்களை. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே தாறுமாறா இருக்கும். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நிகழ்ச்சியை ஃபுல்லா கேளுங்க. பொதுவாகவே இந்த டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு உங்க போன்ல ஸ்மார்ட் போன்ல என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது. அதெல்லாம் உங்க காதோட எடுத்துட்டு வந்து சேர்த்துறதும், அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்டு, அதுக்கப்புறம் புது கேஜெட்டு, இந்த மாதிரி ஏதாவது புது புது எலக்ட்ரானிக் சாதனங்கள் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் சேஃபாக இருக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியும் நீங்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கர் என் கூட கேட்க போகிறீங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் விவோ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செமையான ட்ரிக் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வச்சுருக்க விவோ ஐக்யூ மொபைலில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அது வைக்கிறப்ப அங்கே ஒரு சிம்பிள் மாதிரி காட்டும். இங்கே நீங்கள் வந்து உங்களோட ஃபிங்கரை வைக்கணும், உங்களோட விரலை இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அந்த ஐக்கான் அந்த சிம்பிளை நம்மளால் மாற்ற முடியும். அது என்ன வேணாலும் மாற்ற முடியும். உங்களுக்கு ஏதாவது லெட்டர் வேணால் லெட்டர் வச்சுக்கலாம், நம்பர் வேணால் நம்பர் வச்சுக்கலாம். இல்லைப்பா எனக்கு லெட்டரு நம்பர்லாம் வேணாம், எமோஜியாக வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே வைக்க முடியும். அப்படி ஒரு சூப்பரான செட்டிங் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் விவோ மொபைல் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்க்குள்ளே போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் அண்ட் வால் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டைனமிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கு அப்புறம் திரும்ப அங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே போனீங்கன்னா அங்கே லாக் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் அவங்களே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எதாவது வேணும் அந்த சிம்பிளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கே ப்ளஸ் ஐக்கான் போட்டிருக்கோம், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம், அதை தொடுங்க. அந்த ப்ளஸ் சிம்பிள் தொட்டதுக்கு அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீபோர்ட் மாதிரி காட்டும், அதில் உங்களுக்கு பிடிச்ச லெட்டர் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச நம்பர் வச்சுக்கலாம், இல்லை ரெண்டுமே வேணாம் எனக்கு எமோஜி தான் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான ஃபீச்சர் விவோவில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ஜின் வாய்ஸ் அப்டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ஃபீச்சர் வந்து விவோ ஐக்யூ மொபைல் ரெண்டு மொபைலுமே வரும். உங்கள் ஃபோனில் வருதா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் விவோ மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: வேண் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியும்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம்

0: கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகம் ஆகிறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன் அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. இதனை தொடர்ந்து ஒரு செமையான பாட்டும் கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம் லவ் ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. நீங்கள் இதே நம்பருக்கு கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அனுப்பணும்னு கிடையாது, நீங்கள் நார்மல் மெசேஜில் கூட அனுப்பலாம். இல்லதுவாக எனக்கு வாட்ஸ்அப்பும் ஆகாது நார்மல் மெசேஜும் ஆகாது, நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கருத்துக்கள் அனுப்புகிறப்ப இல்லை சொல்கிறப்ப பாடல் பெயர் ஊர் பெயர் சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் சொல்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன்ஸ் தான் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் 1000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே தலைக்கு மேலே போட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அந்த பெரிய ஹெட்ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய தண்டர் ப்ரோ அப்படிங்கிறது அதோட பேர். இந்த தண்டர் ப்ரோவில் என்னென்ன சூப்பரான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எப்பயும் போல் ஓவர் ஹெட் ஹெட்ஃபோனில் என்ன நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா வயர் இல்லை, இது வந்து ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன். இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோனோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கொடுத்துருக்க அந்த ஸ்பாஞ்சும் வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் கேட்டாலும் காதுக்கு வலிக்காத மாதிரியான ஒரு மெட்டீரியலாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் டிரைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 40mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த 40mm டிரைவர் என்ன பண்ணுன்னா அந்த சவுண்டு குவாலிட்டியை இன்னும் நல்லா கிளியராகவும் என்ஹான்ஸ் பண்ணியும் கொடுக்கும். அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை இது ரொம்ப ஹைலைட்டடாக கொடுக்கும், கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனில் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி பேக்கப் தான். நீங்கள் ஒரு டைம் இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 மணி நேரம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 100% வால்யூமில் ஃபுல் சவுண்ட் இதில் வச்சு கேட்டாலும் உங்களால் நல்லா கேட்டுக்க முடியும் 60 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ENC டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ENC டெக்னாலஜினா என்விரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறதுனால கால் பேசுகிறப்பவும் நீங்கள் பேசுகிறத ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இந்த ஒரு ஹெட்ஃபோன் வச்சு நம்மளால் கேம்லாம் விளையாட முடியுமா அது பார்க்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக விளையாடலாம். இதில் லோ லேட்டன்சி கேமிங் மோடும் கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ்க்கு இந்த ஹெட்ஃபோன் வந்து ஒரு நல்ல சாய்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து சி டைப் கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே போதும், 6 மணி நேரம் வைக்கல யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டேப் ஏதாவது டேப் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுற எந்த டிவைஸில் வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 6.0 யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லேட்டஸ்ட்டான ஒரு ப்ளூடூத் வெர்ஷன் இது. டக்குன்னு கனெக்டிவிட்டிக்கெலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆக்ஸ் கேபிளும் தெரிவிக்க முடியும், எஸ்டி கார்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஜெப்ரானிக்ஸ் தண்டர் ப்ரோ அப்படிங்கிறது அதோட பேர். இதோட தற்போதைய விலை 855 ரூபாயாக இருக்குது. இது நிறைய கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. மக்களே இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: விவசாயிகள் இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய காத்துக்கிட்டே இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத கேட்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என்னுடன். சரி, இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டீங்கல்ல, நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த மாதிரி சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாடல்களோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க வந்து கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப உங்களோட பேரு, ஊர் பேரு எல்லாத்தையுமே போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த ஊர்ல இருந்து எந்த அண்ணா கால் பண்ணி ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில இப்ப திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு முக்கியமான விஷயம் கூட சொல்லலாம். யூபிஐ ஆப்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, யூபிஐ ஆப்னா என்னன்னா இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் வந்து யூபிஐ ஆப்னு சொல்லுவோம். இந்த யூபிஐ ஆப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட், நீங்க கூகுள் பே யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கூகுள் பேல ஸ்கேன் பண்ணி தான் நம்ம வந்து அமௌண்ட் சென்ட் பண்ணியிருப்போம். அதுவே நம்மளோட கியூஆர் கோடை கொடுத்து இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போமா. அப்படி சொல்லியிருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து நீங்க 50 ரூபா வந்து வாங்க வேண்டியது இருக்கு, ஆனால் அவங்க அனுப்புறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே போட்டு அனுப்புறாங்க, 20 ரூபா தான் அனுப்புறாங்க. அப்படிங்கிறப்ப என்னன்னா நீங்க கியூஆர் கோடோடையே நீங்க உங்களோட அமௌண்ட்டையும் செட் பண்ணி அனுப்ப முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழேயே கியூஆர் கோடு காட்டும், அந்த கியூஆர் கோடை தொட்டுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கப்புறம் கியூஆர் கோடு பெருசாக காட்டும், அதுலேயே பார்த்தீங்கன்னா மேலே 3 புள்ளி இருக்கும், பக்கத்தில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அது பக்கத்துலேயே 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டு செட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு ஓகேன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் எப்போ அந்த கியூஆர் கோடை யாருக்கு அனுப்பினாலும் அதே அமௌண்ட்டே போய் ரீச் ஆகிடும். இதை ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டைம் வந்து

அதை டெலிட் பண்ணிடுங்க. இல்லைனா இன்னொருத்தர் வேற யாருக்காவது அனுப்பினா கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கேன் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணிங்களோ அந்த அமௌண்ட்டு தான் போய் சேரும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் யார்கிட்ட இருந்தாவது காசு வாங்குறப்ப கியூஆர் கோடோடையே அமௌண்ட்டு வரணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் சொன்னது கூகுள் பேயில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக். இது உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சொல்லி அவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு எப்பயாவது யூஸ் ஆகும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது பாக்கரனுடன். இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்தடுத்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே. அதுக்கப்புறம் மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட ஜாலியாக பேசிட்டு நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். கருத்துக்கள்னா எந்த மாதிரி திவாகர் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் உங்ககிட்ட டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறல்ல, அதெல்லாம் உங்களுக்கு புரியுது புரியலை, ஏதாவது விளங்குது விளங்கலை, இது நீங்கள் சொன்னது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வாக்கர், நீங்கள் சொன்னது செட்டே ஆகலை ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் நீங்கள் டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின இருந்தது

வேணாம் அப்படின்னா நீங்கள் எனக்கு சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707178 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து ஒரு சாமியான சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அதே நம்பர் தான் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப இதுல பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்ப டெக்குரோ நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்குறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான ஒரு விஷயம் தான் வச்சிருக்கேன், சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பத்தினது, எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்ப கம்ப்யூட்டர்ல நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்போம், நாமளே மேனுவலா இன்ஸ்டால் பண்ணிருப்போம். ஆனா கம்ப்யூட்டர்ல ஒரு சில விஷயங்கள்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு அதுக்குன்னு ஒரு சில டிரைவர்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஆடியோ டிரைவர், கிராஃபிக்ஸ் டிரைவர், இந்த மாதிரி நிறைய டிரைவர் இருக்கு. அதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சு அப் டு டேட்ல அப்டேட்டடா வச்சிருந்தா மட்டும்தான் எல்லாமே ஸ்மூத்தா ஒர்க் ஆகும். ஆனா ஒரு சில டிரைவர்லாம் இந்த டிரைவர் எங்க இருக்கு, எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு சொல்யூஷன் தான் இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு டிரைவர் அப்டேட்டர்னு கூட சொல்லலாம், டிரைவர் பூஸ்டர் 13 அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேரோட பேர். இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டைம் இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்க எல்லா டிரைவருமே இதை வந்து ஸ்கேன் பண்ணிவிடும். ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த டிரைவர் வந்து அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது, எது வந்து அப் டு டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இது தெளிவாக காட்டிடும். நீங்கள் இதிலேயே ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ண போதும், அப்டேட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், இதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிரைவரையுமே டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 1200 மேற்பட்ட டிரைவர்லாம் இதில் இருக்குது. இன்டெல், லெனோவா, ரியல் டெக், இந்த மாதிரி தேவையான டிரைவர் எல்லா டிரைவருமே இருக்கு. அதனால இதுவே வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட்டும் பண்ணி கொடுத்துரும். இதுக்காக நீங்க போயிட்டு ஒவ்வொரு டிரைவரையும் தேடி தேடி டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே இதுவே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துரும். இது மட்டும் இல்லாமல் இதுலேயே பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களோட பிசியோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரே ஒரு கிளிக்கில் உங்களோட பிசி பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது முக்கியமாக கேமிங் அப்பையும் வீடியோ எடிட்டிங் அப்பையும் இல்லை பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க தி வாக்கரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தது அப்படின்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இன்னைக்குதான் நிறைய பேரோட ஃபேஸில் பயங்கரமான ஒரு ஒளி தெரியும். ஏன் அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வீக்கெண்டு வந்துருச்சு. நாளைக்கு சண்டே. ஸோ எல்லாரும் அந்த வீக்கெண்டை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் எஃப்எம் கேட்டுட்ருக்கேன், நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. அப்படி என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி

பேசு பொருளா இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வழக்கமா நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன கேள்வி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் எது இருக்குமோ இல்லையோ கண்டிப்பா நட்பு அப்படின்றது இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதை சொல்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 10 பொய்யாவது சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்றத எந்தெந்த விஷயங்கள் வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தாங்க இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இன்னொரு டைம் கேள்வியை வந்து சொல்கிறேன், என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்றத எந்தெந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் கேட்குறேன், நம்ம மக்களுக்கும் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி சொல்ல வேண்டிய நம்பர் 9787 7078 அப்படின்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாரு அப்படின்றத எந்தெந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத. ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. இப்போது நான் முன்னாடியே சொன்னேன், வீக்கெண்ட் வேறு வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையும் லீவு தானே, விநாயகர் சதுர்த்தி கவர்மெண்ட் லீவு. ஸோ நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து உள்ளூருக்கெலாம் வருவாங்க, நம்ம ஃபேமிலி சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்தியை சீரும் சிறப்புமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியூர்லேருந்து சொந்த ஊருக்கு சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அந்த ரேஞ்சுக்கு வந்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி வரவங்க மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க, ஸ்பெஷல் ட்ரெயினுமே வந்து விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓடி வந்து சேருங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம், உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் காத்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டு பொய் தான் சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் எந்தெந்த விஷயங்களை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத இன்றைக்கான கேள்வியை வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். பாட்டு கேட்டு வந்திருக்கேன், நாம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்றாரு அப்படின்றத நீங்க எந்தெந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்களும் சொல்லணும், அதாவது உங்க ஃப்ரெண்டு எப்படிலாம், அதாவது என்னென்ன சொன்னா பொய் தான் சொல்றாரு அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787707178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம் என்னென்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க. நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மாசம் மாசம் ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து வரும், அது என்ன அப்படின்னா இந்த பௌர்ணமி. அதே மாதிரிதான் வாரம் வாரம் நம்ம ஷோக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒருத்தவங்க வந்து வருவாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க யாருன்றது அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஹாய்
1: கிடைக்கிறது ஒரு நிமிஷமா இருந்தாலும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுல நான் கொஞ்சம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா வரும்பொழுதே வந்துட்டு, ஹே விஜய் பிரியா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு பேசிட்டு வழக்கம் போலவே நல்லா நார்மலா இப்படிதான் போச்சு அப்படிதான் போச்சு இன்னைக்கு டேஸ் இப்படி போச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கும் போது, ஓகே இதெல்லாம் உண்மை சம்பவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம், இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்போம், அதுக்கு மாறாக அவங்க நடந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களே, அப்போ ஒன்று உருட்டு உருட்டுவாங்க பாருங்க, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இல்லை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வர சொல்றோம்னு வச்சுக்கோங்களே, கண்டிப்பா அவங்களால

0: முடியும், ஆனா அவங்க வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்பவுமே இன்வால்வ் ஆகாத ஒரு பர்சனை அங்க கொண்டு வந்தா அன்னைக்கின்னு நிறுத்துவாங்க. சாட்சிக்கு இவங்கதான் என்னை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரை உள்ள கொண்டு வருவாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், விளக்கமா சொல்லிருப்பாங்க, ஏ எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாலாம் என்னை விட்டுருவாங்கப்பா, என்னெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அது உன் கூட வரேன்னு சொன்னான்னு சொல்லும் போதுதான் கண்டிப்பா ஒரு அப்செக்ஷனும் கிடையாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொல்லி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அன்னைக்கு ஒரு டைம் வந்துட்டு இங்க போலாம் அங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏ இல்லப்பா எங்க அம்மா இன்னைக்கு மட்டும் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, எங்க அம்மா வீட்டுல திட்டுறேன்னு சொல்றாங்க, அப்படிலாம் சொன்னாங்கன்னா இது ஏதோ அவாய்ட் பண்றாங்க, அதுக்கோசரம் இந்த பொய் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வழக்கத்துக்கு மாறாக ஒரு பர்சனை உள்ள வந்துட்டு கொண்டு வர்றது, பேச்சிலேயே ஒரு தடுமாற்றம், எங்கேயோ யோசிச்சு யோசிச்சு பேசுறாங்க, இப்படி எல்லாம் சில பல தயக்கங்கள் இருக்கும்பொழுதே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க சொல்றதெல்லாம் உருட்டு பொய்தா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தான் இதெல்லாம்.
1: ஓகே, உங்களோட அந்த டிப்ஸே ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பரா வந்து இருந்தது.
0: நீங்க சொல்லவே இல்லையா, என்னை மட்டும் கேள்வி கேக்குறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் நடந்த உண்மை சம்பவங்கள்?
1: அதாவது என் ஃப்ரெண்டு பொய் தான் சொல்றாரு அப்படின்றத இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். மச்சான் கிளம்பிட்டேன் 5 நிமிஷம் அப்படின்னு சொன்னா அது
0: கண்டிப்பா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ஓகே, இதுவும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஓகே ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டும் பொய் தான் சொல்றாரு அப்படின்றத நானும் வந்து கண்டுபிடிச்சிருவேன். ஸோ மக்களே, நீங்களும் வந்து சொல்லணும், அதாவது உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்றாரா அப்படின்றத நீங்க எந்தெந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிபவயச நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பேக் டு பேக்ல அடுத்தடுத்து 2 சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் எந்தெந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர அருமை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட போய் சொன்னா எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
5: ருக்மணி அம்மா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா
6: இருக்கேன்.
5: சாப்பிட்டேன், நீங்க? சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பொய் தான் சொல்றாங்க அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
6: ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
5: எப்படி?
6: அவங்க வந்து பேசுறதுலயே படபடான்னு பேசுறதுக்கும் நினைச்சு நினைச்சு பேசுறதுக்கும் நிறுத்தி நிறுத்தி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
5: ஓகே,
6: நிறைய அவங்க பேசுறதுலயே கண்டுபிடிச்சுக்கலாம். இங்க நல்லா ரீல் தூக்குறாங்கடாப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நல்லா நம்மள இவ்வளவு கால அனுபவம்
5: அப்படிதான்.
6: ரீல் தூக்குறது நிறைய வித்தியாசம் கிடக்குது. நடந்த மாதிரியே பேசுவாங்க, நடக்காத ஒண்ண நடந்த மாதிரியே பேசுவாங்க. நீங்க அவங்க கிட்ட மறுபடி கேட்டு பாருங்க, அவங்க என்ன பேசணும்னு தெரியாது. அதே உண்மையா நடந்த இத பேசணும்னு கேட்க எத்தனை வருஷம் ஆனாலும் அதையேதான் பேசுவாங்க.
5: ஓகே ஓகே.
6: ஆனா ரீல் சுட்டி பேசுறது அப்பப்போ மறந்துருவாங்க.
5: ஓகே ஓகே. அதாவது உண்மையை பேசும்போது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும், பொய் பேசும்போது மாத்தி மாத்தி பேசுவாங்கன்றீங்க.
6: ஒரு மாதிரி இருக்கும்.

0: நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, அவங்க கிட்ட போய் தான் சொல்றேன் அப்படின்றத.
1: இன்னொரு நாளைக்கு பேசினாலும் அப்படித்தான் இருக்கும். அவங்க பத்தி யோசனை பண்ணி பேசணும், அப்பதான் அன்னைக்கு என்ன பேசணுமோ அத கரெக்டா பேசுவாங்க. அந்த பொய்ய கூட யோசனை பண்ணி பேசணும்.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: சொல்லதே செய்யதே
0: நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதுதான்.
1: நான் சொன்ன மாதிரி இல்ல, சொல் தனியா சொல்லணும்.
0: தனியா சொல்லணுமா? அதாவது பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க, ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுவாங்கல்ல, அதாவது வந்து போய்
1: பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு.
0: அதனால நான் கண்டுபிடிச்சிருவேன்.
1: சரி பரவாயில்ல பரவாயில்ல.
0: ஓகே
1: சொல்லுவாங்க, நீங்க சிஐடி ரிப்போர்ட்டர் போயிருக்கலாம் அப்படிம்பாங்க. சிலதுக்கு எல்லாம் பேசணும்னா இந்த மாமியார் உடச்ச மண்சட்டி மருமக பொண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, மருமக உடச்ச மண்சட்டி மாமியார் உடச்ச பொண்ணு சட்டி
0: அப்படின்னு
1: அதெல்லாம் கரெக்டா இருக்கும் அத சொல்றது.
0: ஓகே ஓகே.
1: அதெல்லாம் இந்த மாதிரி ரீல் விட்டெல்லாம் சொல்லுவாங்க.
0: ஓகே ஓகேமா, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. தாதகாப்பட்டியில இருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து போய் சொன்னா என்னென்ன விஷயத்த வச்சு கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது மாத்தி மாத்தி பேசுறது, இப்போ உண்மையை சொன்னாங்க அப்படின்னா எப்ப கேட்டாலும் அதே மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு விதமா சொல்லியிருப்பாங்க, இன்னொரு நாள் இன்னொரு விதமா வந்து சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா, அவங்க ஃப்ரெண்டு அவங்க கிட்ட போய் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட உண்மை தான் சொல்றாங்களா இல்ல போய் தான் சொல்றாங்களா, போய் சொல்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்ஓட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, இல்லைன்னா மெசேஜ் கூட பண்ணி விடுங்க, நான் வந்து படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: கண்டிப்பா என்னோட நண்பன் பொய் தான் சொல்றான் அப்படின்றத நீங்க எந்தெந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு இது வாலிபவேச நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிபவேச நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரம் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்ல. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கிறனா.
6: பாத்தீங்கன்னாக்கா பல வருட நட்பு வந்து சொல்லும், அது பொய் சொல்ல நான் அமைதியா இருந்துடுவேன். நான் இவ்வளவு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு. நீ சொல்ற இத்தனை வருஷம் நம்ம பழகி இருக்கும், அப்ப அது நீ சொல்வது பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை நான் எடுத்து சொல்லக்கூடாது. நான் அமைதியா இருந்துச்சுனாக்கா நீயே தெரிஞ்சுவ அப்படின்னு உடனே அப்படியே கட்டி பிடிப்போம். என்ன எப்படானு நீ வந்து பேசுற, நான் பேசிருக்கோம், இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருக்கோமா? அப்ப இப்ப மட்டும் எப்படி பொய் சொல்லுவ? அதுதான் நட்பு அப்படின்னு. இன்னொன்னு, பழக்கமே இல்லாத ஆளு ரெண்டு மூணு பழக்கம் இருந்தாலும் சொல்ல சொல்ல அது பொய் தான் நிரூபிப்பேன். என்னன்னு சரின்னுடுவேன். போயிட்டு என்ன இருந்தாலும் சரின்னு கேட்கவே இல்லைன்னு. நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் நட்பு வந்து விளையாட்டுக்காக பொய் சொல்லும், அது நான் பெருசா எடுத்துக்க முடியாது. நீ சொன்னது பொய்ன்னு இப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. பழம் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க, அவர் அம்மா வந்தாங்க, எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னாங்க. நீங்க 50 ரூபா கொடுக்கணும் சொல்றீங்க பாருங்க, இந்த மனசு எனக்கு வேண்டும், இந்த 50 ரூபா வேண்டாம் அப்படின்னு. என்னங்கன்னு பொய் சொல்லுவாங்க, அந்த காசை நானு சொல்லிட்டு வாங்கிடுவேன். ஆனா எனக்கே ஞாபகம் இல்ல, நீ கொடுக்கணும்னு நினைக்கிறப்பா. அதுதான் பெரிய விஷயம். அந்த மனசு எங்க போன கிடைக்காதுன்னு, சரி ஒரு 20 ரூபா நான் வாங்கிக்குவேன், வேணாம்னா கடைசி வரைக்கும் வேணாம்னு இருக்கணும். ஆசைப்படுறீங்களா, நான் எங்களுக்கு ஒரு 20 ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பெண் கண்ணுல தண்ணி வந்தது. என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே, இதுதான் வாழ்க்கை. வேண்டாம் சொன்னாக்கா கடைசி வரைக்கும் வேணாம்னு இருக்கணும். வேணாம்னு சொல்லிட்டு வாங்கினாக்கா இந்த மனசு கெட்டு போயிடும், அப்புறம் மனசு வராது. நீ கொடுக்கணும் சொன்னப்பார், அந்த மனசுதான் எனக்கு தேவை அப்படின்னு. சரி, ஒரு நல்ல தகவல் நாளைக்கு சொல்லுவோம். என்னோட கருத்து, நன்றி நன்றி நன்றி
5: நன்றி. சென்னையிலேருந்து தாமோதர் என்னென்ன கால் பண்ணியிருந்தாரு, கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்கள் நண்பர் உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் எந்தெந்த விஷயத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.
7: Let's gear up, reporting, dropping the dynamic track. Guess who is back? We'll make it bang it, no, I'll be back. Turn it up. Pistol lead, it's them on the beat, bringing my heat.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: நம்ம வாழ்க்கையில் முக்காவாசி தடவை நம்ம ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறத தவிர பொய் சொல்கிறதா தான் வந்து இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிற பொய்யை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு பொய் தான் சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படிலாம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஸோ கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயம் சொல்ல போகிறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். இது வாலிபத்து போல குரு அவர்களுக்கும் நமது நேயர்களுக்கும் இன்னும் மாலை வணக்கம் தான். 300 திருப்பூர் மாவட்டம் ஆலவட்டம்.
0: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: முதல்ல கேட்க மறந்துடுறேன், அருமையா இருக்கிறேன்.
0: சூப்பரா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். ஓகே ஓகேண்ணா. நான் இப்ப சொல்லுங்கண்ணா, உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட போய் தான் சொல்றாருன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்கண்ணா?
1: முக்காவாசி
0: துன்பத்துக்கு உங்க துன்பர் தான் காரணமா?
1: நண்பர் இல்ல எப்படின்னா, ஒருத்தர் வருவாரு கம்பீரமா, வாங்க வாங்க ஓட்டலுக்கு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருவாரு, போவாரு, அவரு வாங்கி கொடுக்குற மாதிரி. அங்க போனா என்னோட சாப்பிடும், ஒரு சாப்பாடு உனக்கு சரியா இருக்கு, எனக்கு என்ன அரை சாப்பாடு சாப்பிட்டது இருக்கு, என்ன அரை சாப்பாடு சாப்பிட்டு இல்லை அவர் கொடுப்பான்ட்டு பெரியதா பெரியவா சரி தரமா
0: போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் தரமாட்டாரா?
1: அது ஒரு திறமை, அவர் பார்த்து ஒழுதுக்க வேண்டிய நிலைமையில ஆகிட்ட அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, முக்கியமான வேலை முடிச்சுட்டு போவாருங்க. கடை போறாருன்னு பார்த்தா அதுக்காக போய் டாஸ்மாக கடையில போய்
0: சாப்பிட்டு
1: நன்றி.
0: திருப்பூர்ல இருந்து நம்ம மாதவன் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட போய் தான் சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு கிளம்பி தா வரேன் 5 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யாக தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்க நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்கிறாரு அப்படின்றத எப்படி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, நான் ஓகே. எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எப்படி போயிட்டு

0: வீட்டுல
1: ஒரு கோயில் இருக்கும் அங்க வந்து வச்சிட்டாங்க.
0: விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால அத வச்சே நான் கண்டுபிடிச்சேன், அவன் வந்து பொய் சொல்லிருக்கான் சொல்லிட்டு. ஆமா, அதனால எனக்கு யூஸ்வலா என்னோட ஃப்ரெண்டோடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவனுடைய அந்த ஒரு சைன், இதெல்லாமே வச்சு நான் சொல்லிடுவேன் வந்து போய் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா. உங்ககிட்ட சைக்காலஜி கிளாஸே எடுத்துக்கலாம் போல, அந்த மாதிரி சொல்லிட்டு
0: இருக்கீங்கப்பா. கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷமா நம்ம பழகிட்டு இருக்கோம் இல்லையா, உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ், உங்களுடைய வார்த்தைகள் வச்சு நம்ம கரெக்டா பேசுறோமா இல்லையா அப்படின்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடல. அது மாதிரி பண்ணுவாங்க. அப்பவே என்னால ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சந்திச்சுக்கிறோம் கிட்ட போய் சொல்லி மாட்டேங்கிறதுக்கு நான் உண்மையா சொல்லிடுறேன் அப்படின்னு நிறைய பேரு உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு வந்து என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி போயிட்டுனாங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன்.
1: ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப சூப்பரா வந்து சொல்லுங்க. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: தேங்க்யூ சோ மச் குரு, பை பை.
1: ஹா, பை பைண்ணா. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணினாரு. கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு போய் தான் சொல்லுவாங்க அப்படின்றதே ரொம்பவே எப்படி கண்டுபிடிப்பார் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்களாக வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதுவுமே கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், சோனா எஃப்எம்மோட 9777070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட போய் தான் சொல்கிறாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பேசலாம். ஆனால் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக் வந்துட்டு இருக்குங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை

0: பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: என்னையாவது
2: பரவாயில்ல கிண்டல் பண்ணுச்சு, ஆனா உனக்கு ஒரு கையை எடுத்துருச்சே.
1: ஆக மொத்தம் 80 எஃபெக்ட்லாம் நமக்கு செட் ஆகாதுரா.
0: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
1: என்னங்க பாஸ் அதுங்காட்டியும் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எங்கே போகிறது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்னாச்சு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது தீபாவளி வந்துருச்சு, நவம்பர் 8ஆம் தேதி தீபாவளி வேறு ஒன்று வரப்போகுது. ஸோ இப்போவே அந்த பண்டிகைக்கான ஒரு கிரேஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். தீபாவளி வர்றதுக்கான அறிகுறிகள் நல்லாவே வந்து தெரியுதுங்க. ஸோ நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தீபாவளி வந்தாலே ஃபஸ்ட்டு ஆஃபர் வருதோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ட்ரெயின் புக்கிங் அதாவது அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்றது ஓப்பன் பண்ணுவாங்க. வெளியூரில் நிறைய பேர் இருப்பாங்க தீபாவளி பண்டிகை அதுமா, ஸோ சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பெனிஸ்லேருந்து வெளியே வருவாங்கள்ல. அப்படி வரவங்க மேக்ஸிமம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க, பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெயின்கான புக்கிங்கை முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி அந்த ட்ரெயின் புக்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி புக்கிங்கை ஓப்பன் பண்ண அந்த ஸ்லாட்டு 5 நிமிஷத்தில் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சாங்க. என்னடா இது, வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஸ்பெஷல் ட்ரெயினர்ஸ்லாம் விடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ட்ரெயின்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துட்டே இருந்து நீங்களும் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆணுச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க்காக செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் அந்த கருப்பு சாமியெலாம் போட்டு ஸ்டேட்டஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த ஓஜிஇஸ் பேக் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பயங்கரமாக பூம் ஆணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு 4-5 மாதமாக எங்கே பார்த்தாலும் கருப்பு சாமி கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போ மட்டும் இல்லை, இப்பயுமே ஒரு கருப்பு சாமி சோஷியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து பக்கத்தில் கடல் இருக்கும். அந்த கடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 அடி ஆழத்துக்கு உள் வாங்கியிருந்தது. அப்போ வந்து ஒரு கருப்பு சாமியோட சிலை அப்படின்றது வெளியே வந்திருக்குங்க. அங்கே பார்த்த பக்தர்கள் எல்லாமே வந்து சிலுத்து போய் சிலரையெல்லாம் செதற விட்டு அதை ஃபோட்டோவாக வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பையனோ பொண்ணோ தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் பயங்கரமாக கஷ்டப்பட்டு அந்த வில்லன்கிட்ட சண்டை போட்டு குழந்தைங்களை காப்பாற்றுற மாதிரியான சீன்ஸ்லாம் நம்ம படத்தில் நிறைய பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கூஸ்பம்ஸாக வந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு சம்பவம் உண்மையாக நடந்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, நிஜமாலுமே உண்மையாக நடந்திருக்கு. அது எங்கே என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது குஜராத் இருக்குல்ல, குஜராத்தில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அந்த ஃபேமிலிக்கு ரெண்டு பசங்க, ஒரு பையனோட வயசு 14, இன்னொரு பையனுக்கு 11 வயசு ஆகுதுங்க. அவங்க ரெண்டு பேரும் விளையாட போயிருக்காங்க. விளையாட போன இடத்துல பசங்க வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க, அதாவது கடத்தப்பட்டிருக்காங்க அந்த பசங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸும் வந்து தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா வருஷங்கள் போக ஆரம்பிக்குது. வருஷங்கள் போனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு பயங்கர பயமாகுது, என்னடா ஒரு வருஷம் ஆகி நம்ம பசங்களாம் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயமாகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டோம், நாமளும் போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாசகம் வாங்குற மாதிரி வேஷம்லாம் போட்டு ஒவ்வொரு மாநிலமாக போகிறாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாநிலங்கள் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4-5 மாநிலத்துக்கு ட்ராவல் பண்ணி அவங்க பசங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பசங்களை கண்டுபிடிச்ச பேரண்ட்ஸ் எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க? அதாவது அவங்க யாசகம் எடுக்கிற வேஷத்தில் தானே போயிருந்திருக்காங்க. அந்த பசங்களை கடத்தப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பசங்களை யாசகம் வாங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்த அந்த பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட சண்டைலாம் போட்டு தன்னோட அந்த ரெண்டு பசங்களையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு பையன் ஒரு மாநிலத்துலேயும் இன்னொரு பையன் இன்னொரு மாநிலத்துலேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ கேட்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ தனக்கு தன்னோட குடும்பத்துக்கு தன்னோட பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பேரண்ட்ஸ் நினச்சாங்க அப்படின்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் வந்து போகலாம். நிஜமாலுமே இது ரியல் ஹீரோ மூமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்டா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி நம்ம நேயர்கள் கூட நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,

0: இன்ஸ்பைரிங்காக வந்து இருந்தது. இப்போ எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவங்க கண்டிப்பாக அவங்க போட்ட ஃபஸ்ட்டு கண்டென்ட்டை எப்படியும் மறந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட்கான அந்த அனுபவங்கள் அந்த ஞாபகங்கள்லாம் இருக்கா?
1: கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு. அது ஒரு மிட் நைட் கடை, ஒரு அங்கேனா நம்ம ஃபைவ் ரோட்ஸில், அது போய் எப்படி எடுத்தோம்னா சும்மா எடுப்போம், நான் ஸ்க்ரீனில் பேச மாட்டேன், வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்போம். ஸோ எடுத்து வச்சுக்கலாம் எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. முன்னாடியெல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுவோம், உட்காந்து ஸ்டார்டிங் லூப்பில் ஏதாவது கிறிஸ்பியாக இருக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் ஆடியன்ஸ்
0: ஒரு மாதிரி ஃபன்னியான ஒரு விஷயமா வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸும் அவங்களோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் எக்ஸ்பீரியன்ஸை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறந்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ கண்டென்ட்ஸ்லாம் போட்டாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா வந்து இருக்குங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சுவை டாக் ஸ்பேஸ் கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர்பான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: அடுத்து வருவது
3: லேசா லேசா
2: லேசா லேசா

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நேயர்களுமே நம்ம கூட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம கூட சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிஜமாலுமே இப்போ ஒவ்வொரு சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஜேர்னி வந்திருக்கும்ல. ஸோ இவங்களோட ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்துருந்தது. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாம இன்னும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு கடைக்கு ப்ரொமோஷன் பண்ண போனோம். ஸோ அந்த கடையில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணதுக்கப்புறமா ரீச் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது, கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த கடை ஓனரும் அவர் வந்து உங்களோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? அவர் வந்து

0: பார்த்துட்டு என்ன சொன்னாரு?
1: தெரியும் தெரியும், பாதிரியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் சொன்னல அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
2: ப்ரோ எல்லாமே கஷ்டம் தான் ப்ரோ. ஸ்டார்டிங்ல செம்ம ஃபேஸ் பண்ணோம், ஏன்னா தெருவில் இருக்கிறவனே கலைப்போம்.
0: என்ன ப்ரோ சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களே எப்படி பண்ணுவாங்களா?
2: ஆமா,
1: சின்ன வயசுல இருந்து வளர்ந்தோம் ப்ரோ.
2: என்னடா புதுசா பண்ண போற நீ, என்னடா பெரிய வீஸ் போக போகுது, எங்கடா செலிபிரிட்டி ஆக போற, அப்படி இப்படின்ட்டு
1: சொல்லிட்டு என்னடா அவன் கலாய்கிறான் அப்படின்னு ரொம்ப ரொம்பலாம் எடுத்துக்காத, அவனே பாரு ஒரு நாள் வந்து கேட்பான் அப்படின்னா. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 8K ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நினைக்கிறேன், அவனே வந்து கூப்பிட்டான், இந்த மாதிரி ப்ரொமோஷன் போகும்போது கூப்பிடுறான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவனே சொன்ன கேட்டான்.
2: நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க, எங்க சாப்பிடலாம். முன்னாடி கலாய்ச்சவங்களே இப்ப நம்ம கிட்ட வந்து ப்ரிஃபரன்ஸ் கேட்கறாங்க, எங்க சாப்பிடலாம், எங்க துணி எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு டைம்ல இருக்கும் சொல்ல முடியும் நம்மளால, ஏண்டா நீ என்ன கலாய்ச்சவன் தானே அப்படின்ட்டு. பட் அது ரிவேஞ்ச் நம்மளுக்கு வேண்டாம். அவன் எதிரியா இருந்தவனே நம்ம ஃபேன் பேஸா மாத்திருக்கோம்னா அதுதான் நம்மளோட ஒர்க். ஸோ அது கொஞ்சம் ஒரு நல்ல வைபா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கேட்கும் போது அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்கு பிரதர். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ரெகுலர் அப்லோட் பண்ணுங்க, அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்க இங்க பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வாலிபவேஸ் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பரா போனுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட பொய் தான் சொல்றாரு அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசியிருந்தாங்க, அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு பொய் தான் சொல்றாங்க அப்படின்றத அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம கூட சூப்பரா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி அம்மாள், சென்னையில இருந்து தாமோதர் அண்ணா, திருப்பூர்ல இருந்து அதுக்கப்புறமா வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட பொய் எப்படி சொல்லுவாங்க, அதாவது பொய் சொன்னாங்க அப்படின்னா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்றத நம்ம கிட்ட அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்க ஒரு சில இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி காமெடியாகவும் வந்து இருந்ததுங்க. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் அவங்கக்கிட்ட டாட்டா பேபி சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ இன்றைக்கி இப்போது சேலத்தில் கரண்ட் கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில இடங்களில் மழை லைட்டாக வந்துட்டுருக்கு, ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க இந்த டைமில் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க, ரெயின் கோட்டு கொடைலாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டை சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வேறு திங்கக்கிழமை வருது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தியை கொஞ்சம் சேஃபாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட செலிப்ரேட் பண்ணுங்க. அடுத்த இது வாலிபவேஸ் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: அமைதியாய் இருக்கும் கடல் அமைதியை விரும்புவதாக மட்டும் அர்த்தமல்ல, அது பெரும் புயலை தனக்குள் அடக்கி வைத்திருப்பதன் அடையாளமும் கூட. அதாவது ஒரு பெண்ணினுடைய மௌனம் அப்படின்றது எப்போதுமே அவங்களுடைய ஒப்புதலோ இல்ல பலவீனமோ அப்படின்றது கிடையாது. பேசி பேசி பயனில்ல அப்படின்ற ஒரு சோர்வும், தன்னோட உணர்வுகளுக்கு அங்க மதிப்பில்ல அப்படின்ற ஒரு ஏமாற்றமும் தான் பல நேரங்கள்ல அவங்கள மௌனமா இருக்க வைக்க ஆரம்பிக்குது, மௌனத்துக்கு தள்ள ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசலான் இருக்கேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் இப்படி இருக்கீங்க, கண்டிப்பா ஆண்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க அங்க எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் கால் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு கேள்வியும் நான் கேட்டுறேன், அந்த கேள்விக்கும் மறக்காம உங்களுடைய பதில்களை சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லனா வாட்ஸ்அப் பண்ணியோ கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணினுடைய மௌனத்தை பொறுமை அப்படி இல்லைன்னா சம்மதம் அப்படின்னு நம்ம பெருமையா பேசுற உலகமா மாறிடுச்சு, ஆனா அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியையும் ஏமாற்றத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கேட்டிருக்கோமா? இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பெண்கள் நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைச்சாலும் மறக்காம கால் பண்ணுங்க. 9787701078 நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். இதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் பேசலான் இருக்கேன். மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் அப்படின்ற நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச அந்த ஒரு வாக்கியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மீது நம்ம வசதியா பொருத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அமைதியா எல்லாத்தையும் கடந்து போனா எங்க வீட்டு பெண் வந்து ரொம்ப பொறுமையானவங்க, எதையும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுடைய மௌனத்துக்கு தியாகி அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து நம்ம பெருமையோடு கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஆனா ஒரு பொண்ணு எப்பவுமே வந்து தன்னோட உதடுகளை பூட்டி அமைதியா இருக்கிறாங்க ஏன் அப்படின்றத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எந்த பெண்ணுமே வந்து எடுத்தெடுப்புல மௌனமா ஆகிட மாட்டாங்க. தனக்கு நேரக்கூடிய அநீதியா இருக்கட்டும், தனக்குள்ள இருக்கக்கூடிய பாரமா இருக்கட்டும், தன்னோட ஆசைகளை ஆரம்பத்திலே வந்து அவங்களுடைய வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே முடியாத ஒரு சூழல் உருவாகிறதுனால கூட இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் காது கொடுத்து கேட்காம இருக்கிறதுனால கூட அவங்க வந்து மௌனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் போய் பெருசுபடுத்தலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நியாயமான குரலை கூட நிராகரிக்கும் போதுதான் மெல்ல மெல்ல அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி அப்படின்னு வர ஆரம்பிக்குது. இங்க பேசி எந்த பயனும் இல்லை, நம்ம சொல்றது யாருக்குமே புரிய போறதில்லை அப்படின்னு உணரக்கூடிய அந்த தருணத்துல தான் ஒரு பொண்ணு தன்னோட குரலை அவங்களே நிறுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க, மௌனத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மௌனம் அப்படின்றது சம்மதம் அப்படின்றது கிடையாது, அது ஒரு கடுமையான போராட்டமும் கூட. தன்னோட சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவும் தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கவும் அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரு தற்காப்பு கவசம் தான் அந்த அமைதி. ஆனா எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மௌனத்தை கொண்டாடுறதை விட்டுட்டு அவங்க மனசுக்குள்ள புதஞ்சிருக்கக்கூடிய வலியையும் புறக்கணிக்கப்பட்டதையும் தீர்க்கப்படாத ஆதங்கத்தையும் வந்து கண்டறிஞ்சு பேசுறதையும் தாண்டி ஒரு பொண்ணு தயக்கம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். சோ இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் ஒரு கேள்வியாவும் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய மௌனத்தை பொறுமை அப்படி இல்லைன்னா சம்மதம் அப்படின்னு நம்ம பேசக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிக்கிறோம், ஆனா அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலியையும் ஏமாற்றத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நின்று காது கொடுத்து கேட்டிருக்கோமா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சரி, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS Ceramics.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: கடைசி 20 மீட்டர்ல மின்னல் வேகத்துல எதிராளிய முந்தி ஆசிய விளையாட்டு போட்டியில தங்க பதக்கத்தை தட்டி தூக்கி இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கக்கூடிய நம்ம தடகள புயல் அர்ஜுனா விருது நாயகியா இருக்கக்கூடிய பாருல் சௌத்ரிய பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. உத்தரப்பிரதேச மாநிலத்துல மீரட் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய இக்லௌதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல எளிய விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க தான் பாருல் சௌத்ரி. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதுல இருந்தே அத்லெட் மேல ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருந்திருக்கு. இதனால அவங்களுடைய தந்தை வந்து உன்னால முடியுமா, கண்டிப்பா அடுத்தடுத்து போ அப்படின்னு சொல்லி பயிற்சிக்கு அனுப்ப வைக்க ஆரம்பிக்கிறாரு. கிராமத்துல இருக்கக்கூடிய மண் பாதைகள்ல தான் அதிகமா ஓட தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பயிற்சி எல்லாம் தொடர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்திய ரயில்வே பணிக்கு சேர்ந்த பிறகு சர்வதேச அளவுகளை நாட்டினுடைய தேசிய கொடியை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட 3000 மீட்டர் ட்ரிபிள் சேஸ் அதுக்கப்புறம் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள்ல தீவிரமா கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சர்வதேச தரம் வாய்ந்த சிந்தட்டிக் டிராக் வசதிகள்ல பிரத்யேக ஊட்டச்சத்து முறையான உபகரணங்கள் இல்லாம எளிய கிராமப்புறத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு போராடி மேல வர்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க ஆரம்பிச்சது. ஹாங்ஸே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 3000 மீட்டர் ட்ரிபிள் சேஸ் ஓடி முடிச்ச அடுத்த நாளே கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாம 5000 மீட்டர் ஓட்டப்பந்தய களத்துல இறங்க வேண்டிய கடுமையான உடல் தசை வலிகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிச்சது. சோ இதெல்லாமே வந்து கடந்துதான் வந்து சாதனையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கடந்துதான் ஹாங்ஸே ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல பெண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டத்துல கடைசி 20 to 30 மீட்டர் வரை பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் இறுதி வினாடி வரைக்கும் அசுர வேகத்துல பாஞ்சி ஜப்பான் வீராங்கனைய முந்தி தங்க பதக்கத்தை வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் உலகத்தையே வியக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சாதனையா இருக்க ஆரம்பிக்குது. அதே தொடர்ல பெண்களுக்கான 3000 மீட்டர் ட்ரிபிள் சேஸ் பிரிவுல வெள்ளி பதக்கத்தையும் தட்டி தூக்கி இருக்காங்க. ஒரே ஆசிய விளையாட்டு போட்டியில 5000 மீட்டர்லயும் தங்க பதக்கம் வென்றிருக்காங்க. ட்ரிபிள் சேஸ்லயும் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற ஒரு வரலாற்று மைல் கல்லை எட்டிருக்கக்கூடியவங்க தான் வந்து பாருல் சௌத்ரியா இருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு இந்த அசாத்தியமான தடகள சாதனையை அங்கீகரிக்கிறதுக்காக இந்திய அரசு இவங்களுக்கு நாட்டின் உயரிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்குன்னு சொல்லலாம். சோ இலக்கு அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த இலக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய தைரியம் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் வேணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் பாருல் சௌத்ரி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி நான் உங்க எல்லாருக்கும் பகிர்ந்திருக்கேன். சோ கேட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நம்பிக்கை அப்படின்றது உங்க மேல வைக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு இடத்துலயும் உங்களால சாதனை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளா யாரு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருல் சௌத்ரி தான். சோ தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடந்து போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்குள்ளயும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா இருக்கக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் கடக்க முடியும் அப்படின்னு நான் இவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம், எதிர்காலத்தை காப்போம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நீர்களையும். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து வார இறுதி நாள், கண்டிப்பாக வார இறுதி நாள் அப்படின்னும் போது நாளைக்கு நாளில் கண்டிப்பாக எல்லாருமே சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லோரும் வெளியில் போகணும்னு நினைப்பீங்க. அடுத்தடுத்து நிறைய பிளான் இருக்குது, அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி இருக்குது, தொடர்ந்து நிறைய நாட்கள் லீவ் இருக்குது அப்படின்னும் போது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் நினைக்கிறது உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து 40 வயசை கடந்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டி வலி அப்படின்றது அதிகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இரவு நேரங்களில் வந்து கண்டிப்பாக நம்ம அம்மாக்களுக்கு வந்து அப்பாக்கள்லாம் வந்து கை கால்கள்லாம் பிடிச்சி வர்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த வலி எல்லாமே வந்து சரியாகிறதுக்காக நான் வந்து இயற்கையான முறையில் இந்த ஒத்தடம் கொடுக்கறது, வலி நிவாரணங்கள் தைலங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் சொல்லான் இருக்கேன். அது பண்ணுறது மூலியமாக இயற்கையான முறையில் எந்தவித மருந்துகளும் மாத்திரைகளும் எடுத்துக்காமல் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சர்வதேச ஒருங்கிணைந்த மருத்துவ இதழ் வந்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நொச்சி இலை ஆமணக்கேலை இருக்கு இல்லையா, இந்த இலையை வந்து சுடு தண்ணியில் காய வச்சு நம்ம ஒத்தடம் கொடுக்கறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, மூட்டு வீக்கம் அதிகமாக உண்டாக்குது இல்லையா, உண்டாகக்கூடிய அந்த என்சைம்களை 35% குறைக்குது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். முட்டி வலியெல்லாம் இருக்குது அப்படின்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்லாம் மேக்ஸிமம் இதை பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஆமணக்கேலை நொச்சி இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படின்னா எண்ணெயில் கொதிக்க வச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை வந்து பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மூட்டுகளில் திடீர்னு வீக்கம் வந்துருச்சு இல்லை சூடு அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஐஸ் கட்டிலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் வைக்கிறது மூலிமா அந்த ஒத்தடம் கொடுக்கறது மூலிமா ஈஸியாக வந்து இந்த வீக்கம்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நாள்பட்ட விரைப்பு இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா சுடு தண்ணி ஒத்தடம் கொடுக்கறது அப்படின்றது ஈஸியாக வந்து சரியாயிடும். அதாவது நரம்பு சுருன்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ஒத்தடம் கொடுக்கலாம், சுடு தண்ணி ஒத்தடம். அதுக்கப்புறம் ஆமணக்கு எண்ணெயில் நொச்சி இலை அப்படி இல்லைனா வாத நாராயண இலை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த இலை எல்லாத்தையும் வணக்கி ஒரு துணியில கட்டி மூட்டுகளில் மிதமான சூட்டில் ஒத்தடம் கொடுக்கறது அப்படின்றது கடுமையான வலியை உடனடியாக குறைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் ஒத்தடம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். முட்டிகள்லாம் வந்து வலிக்குது அப்படின்போது என்னோட தாத்தாலாம் வந்து இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பார். இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கை கால்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம படுக்கிறோம் அப்படின்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்காது இல்லையா, அந்த நேரத்தில் ஒத்தடம் கொடுத்துட்டு படுக்கிறது மூலிமா ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு ஒரு வலியை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து தனுவந்திர தைலம் இருக்கும் இல்லையா, அந்த தைலத்தை மூட்டுகளில் தடவி மென்மையாக தடவ ஆரம்பித்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மூட்டு வலி அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப அழுத்தி தேய்க்கிறோம் அப்படின்போது இந்த குருத்தெலும்பு மறுபடியும் சேதமடையமா ஆரம்பிக்கும். அதனால எப்போதுமே வந்து மேல் நோக்கி ரொம்ப பொறுமையா மென்மையா தடவுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வலி நிவாரணி மாத்திரைகளை போடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு அடிக்கடி வயிற்றை புண்ணாக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எளிய இந்த ஒத்தட முறைகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 40 வயசை கடந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து உடைய முட்டிகள் ஆரோக்கியமா இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8.

0: பிரிவா கண்ணம்மா பகுதி இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் எங்க இருந்து வந்து பேச போறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லலிதா மேம் தான். சோ லலிதா மேம் யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேலம்ல தையா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. அதையும் தாண்டி ஜூம்பா டான்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களா தான் இருக்காங்க. சோ அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பேச போறோம். லலிதா மேம், நீங்க இப்போ வந்து இந்த ஜூம்பா தையா அதுக்கப்புறம் நடனம் இதெல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்திச்சிருக்கக்கூடிய சவால்களா இருக்கட்டும் இல்ல எல்லா பெண்களுமே சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு எதுக்கு இன்னமும் வந்து இந்த மாதிரியான அதாவது நடனம் ஆடுறது, ஜூம்பா ட்ரைனிங் கொடுக்கறது, தையா இது எல்லாமே எதுக்கு தேவையில்லாம பண்ணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சமூகத்திலிருந்து அதிகமா வர ஆரம்பிக்குது இல்லையா? அந்த மாதிரியான சவால்கள் நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. ஏன் இந்த மாதிரியான கேள்விகள் பெண்களுக்கு மட்டும் வர ஆரம்பிக்குது?
1: எதுக்காக அப்படி பாக்குறாங்கன்றது தெரியல, பழக்கத்தால பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி பாக்குறவங்களுக்கும் சொல்றவங்களுக்கும் தெரியும் எல்லாமே, ஏன்னா அவங்க வீட்லயும் ஃபேமிலியில வைஃப் அம்மா இந்த மாதிரி எல்லாம் பாத்துருப்பாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங் விமன்றது அவங்களுக்கும் தெரியும். இது வந்து ஒரு ஒரு பேச்சு வழக்குல ஒரு சின்ன விஷயம் தான் நான் நினைக்கிறேன்.
0: என்ன
1: பிடிக்கும் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், மீ டைம் ஒதுக்கிக்கலாம், அவங்கள பத்தின விஷயத்த ஒரு ஜர்னல்ல மெயின்டைன் பண்ணி அவங்க தனியா வச்சு அவங்களோட பிளஸ் மைனஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம். சோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பெண்ணுமே அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களோட குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். சோ அவங்கள எந்த அளவுக்கு அவங்க பாத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள தான் பாத்துக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஃபினான்சியல் ஸ்ட்ராங் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன்.
0: சோ பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிங்க, உங்களை நீங்க கவனிச்சுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்தை அடுத்தடுத்து உங்களால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும். ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்குறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப தலைவிகள் அதாவது பெண்கள் தான். பெண்கள் அப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும் கணவரா இருக்கட்டும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதனால பெண்கள் பினான்சியலாவும் ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கணும், அதே மாதிரி பிசிக்கலாவும் ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கணும். இதே மாதிரி பெண்கள் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கு, பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தடையா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சியில லலிதா மேம் கிட்ட அடுத்தடுத்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தையா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கக்கூடிய லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். லலிதா மேம், நீங்க இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. அதுல முக்கியமான விஷயமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஒரு பொண்ணுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றத சொல்லுங்க மேம்.
5: ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டுதான் அது நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான். இதுவே நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சின்ன ஏர்னிங்ஸா இருந்தாலும் அது நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம வாங்கும் போதும் செய்யும் போதும் அதுல இருக்கிற ஒரு ஆனந்தம் வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லா ஆண்டர்பிரினரும் ஒர்க் போற எல்லா உமன்ஸ்க்கும் அது தெரியும். உமனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும், அதுல செஞ்சு வர அந்த மணி வந்து வச்சு அவங்க என்ஜாய் பண்ணணும்.
4: கண்டிப்பாக்கா, இப்போ இண்டிபெண்ட்டு ஃபினான்ஷியல்
5: இண்டிபெண்டன்ட் மஸ்ட்.
4: கண்டிப்பாக. இப்போது அதே மாதிரி இந்த ஜாப்னு சொல்லலாம், ஜாப் தான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஜாப் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அது அந்த ஜாப் எந்த அளவுக்கு முக்கியம் பெண்களுக்கு?
5: ஜாப் ரொம்ப முக்கியம்தான். ஆக்சுவலி எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஒர்க்குக்கு தான் போகணும் அப்படின்ற கட்டாயம் இப்போ கிடையாது. இப்போ நிறைய விஷயம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் வீட்டில இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய நிறைய சோஷியல் மீடியாவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து இது பிடிக்குது அப்படின்னா, அதை சார்ந்த ஒரு கிளாஸ்க்கு அந்த மாதிரி போங்க, போய் நிறைய கத்துக்கிட்டு அது அதனால நீங்களும் பெனிஃபிட் ஆகணும், சொசைட்டிக்கும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
4: ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளியில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை, வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு உங்களுடைய ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கில்ல அடுத்தடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம கூட வந்து தயா இன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடிய லலிதா மேம் ரொம்ப அருமையாக பகிர்ந்துருந்தாங்க. ரொம்பவே நன்றி மேம். இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. ஃபினான்ஷியலாக ஒரு பொண்ணு இண்டிபெண்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும், பெண்கள் அன்றாட

வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து எங்கள் கூட பகிர்ந்துருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கும். ஆரம்பத்திலிருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் என்கிட்ட தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேன். அது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் எனக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாத்தையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருங்க. நான் இப்போ நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ரீஹரணி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கறதுக்காக அவங்களும் வந்துட்டாங்க. நான் இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: மக்களின் குரல்
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: அப்படின்ற சின்ன பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. ஸோ ஒரு நாள் அவளுக்கு காட்டில் ஒரு மாய வண்ணத்து பூச்சி கிடச்சிச்சு, அதாவது மேஜிக்கல் பட்டர்ஃப்ளை ஒன்று கிடச்சிச்சு. அது நல்லா ப்ளூ கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை கிட்டே போன உடனே அந்த பட்டர்ஃப்ளை விட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னிச்சுன்னா, நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சனா நான் வந்து உன்னோட ஆசையை ஒன்று நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதை கேட்ட உடனே மித்ரா என்ன பண்ணானா, தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லாருக்கும் போய் உதவி செய்ய ஆரம்பித்தா. ஸோ உதவி அப்படிங்கிறது கேட்டால் தான் நம்ம செய்யணும் இல்லையா, இல்லையா அவங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் செய்யணும் இல்லையா. ஆனால் நம்ம மித்ரா என்ன பண்ணானா, தேவையில்லாமல் அணிலுக்கு போய் நிறைய உணவெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இடம் இல்லாத அளவுக்கு உணவு எடுத்துகிட்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி முயலுக்கு உதவி செய்கிறேன்னு நிறைய கேரட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் முயலோட வீட்டுக்கு வெளியில் வச்சு அந்த கேரட்லாம் முயலால் ஃபுல்லாக தின்ன முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஒரே வேளையில் அவ்வளோ கொடுத்தா யாராலையும் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய செயலை செஞ்சுட்டு திருப்பி அந்த பட்டாம்பூச்சிக்கிட்ட வந்தா மித்ரா. வந்து கேட்டா, நான் வந்து செஞ்சிட்டேன் நல்ல காரியங்கள், நீ வந்து எனக்கு என்னோட ஆசையை நிறைவேற்றியா அப்படின்னு. அதுக்கு அந்த வண்ணத்து பூச்சி சொன்னிச்சு, அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டாங்களா இல்லை அவங்களுக்கு தேவையாக இருந்துச்சா அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நானே தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு உடனே வண்ணத்து பூச்சி சொன்னிச்சு, உதவி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தேவையாக இருக்கும் போது நம்ம உதவணும், இல்லையா அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்னும் போது நம்ம போய் உதவணும். இதுதான் உதவிக்கு உண்மையான அர்த்தம். நீ பேராசையின் பேரில் இந்த மாதிரி பல விஷயத்தை செஞ்சுட்டு என்கிட்ட இந்த வரத்தை கேட்டு வந்துட்டேன், நான் எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ தான் ஒரு விஷயத்தை மித்ரா புரிஞ்சுக்கிட்டா, பேராசை வந்து பெருநஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ உதவியும் நம்ம வந்து தேவை அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு செய்யணும், உபத்திரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அவள் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த வண்ணத்து பட்டாம்பூச்சி அவள் ஆசைப்பட்ட மாதிரி மேஜிக்கல் பென்சில் ஒன்று அவளுக்கு கிஃப்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, தேவையாக இருக்கும் போது மட்டும்தான் நம்ம உதவி செய்யணும், மற்றும் பேராசை அப்படிங்கிறது பெருநஷ்டத்தோட ஒரு வழி அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ். சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: ஹாய், உங்க நேம்?
3: என் பேர் ஹர்ஷிதா.
2: ஹர்ஷிதா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 4B.
2: ஓகே, 4th ஸ்டாண்டர்ட் B செக்ஷன். சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
3: ஹாசிகா, ஹனிகா, நட்சத்திரா, உமையால், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
2: எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னதான் நான் 4 பேர் சொன்னாலும் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ட்டிங்க. சரி ஓகே, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹர்ஷிதா கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட ஹர்ஷிதா தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் ஹர்ஷிதா கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவு வந்து ஈஸியாக ஏற்பட்டுரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் சார்?
2: ஸோ இது மெயினாக ஓவர் க்ரௌடிங் அவாய்ட் பண்ணுறது, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வர சளியை வந்து அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, மூக்கில் வாயில் கை வச்சுட்டே இருக்கிறது, அதனால் நமக்கு ஹேண்ட் ஹைஜீன் ப்ராப்பராக இல்லாதனாலையும் இந்த மாதிரி சளி பிடிக்கிறது நிறைய சான்சஸ். ஸோ பெரிய பசங்களாக இருக்க, மோர் தென் 3 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லித்தரணும். அதேமாதிரி நமக்கு பெரியவங்களுக்கு யாருக்காவது சளி இருக்குது, அப்படியே வந்து குழந்தைய தூக்குறோம், இல்லை வெளியே போயிட்டு வந்து நம்ம அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் குழந்தைய தூக்கும்போது அதுக்கு அவங்களுக்கு அது மூலமாகவும் அவங்களுக்கு அந்த நோய் வந்து வந்துடும். ஸோ முக்கியமாக சாப்பிட்றதுனால வர சளியை விட இந்த காற்று மூலமாக மற்றவங்கள்ட்டருந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது, இருமல் தும்பல்னால டிரான்ஸ்மிட் ஆகிறது தான் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போது பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர்ஸ் மெயினாக வந்து சொல்லுவாங்க, அம்மா வந்து இனிப்பு சாப்பிட்டாங்க அந்த வந்து குழந்தை சளி பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்துவாங்க. அதுக்கு சயின்டிஃபிக்காக அது வந்து எந்த ஒரு ஆன்சருமே இல்லைங்க. அம்மா வந்து எது வேணால் சாப்பிட்லாம், அதனால் குழந்தைக்கு சளி பிடிக்காது கண்டிப்பாக. ஸோ குழந்தைக்கு சளி பிடிக்குதுன்னா எதிர் அவங்க பக்கத்தில் வந்து யாராவது இருமினாலோ, இல்லை சரியாக கை கழுவாமல் வந்து அவங்களுக்கு தொடுறதுனாலையோ, முத்தம் கொடுக்கறதுனாலையும், கன்னத்தில் முத்தம் கொடுக்கும்போது அதனால் ஒரு சில வைரஸஸ் ஆர் பாக்டீரியா வந்து உள்ளே போகிறதுனால தான் சளி பிடிக்கிறது. ஸோ சாப்பாட்டினால சளி பிடிக்கிறதுன்றது நம்ம நம்மளோட சொசைட்டியில் இன்னும் அது பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க சாப்பிட்டா அப்படின்னு. சாப்பிட்றதுனால பிடிக்கும், பட் ஆனால் ரொம்ப சிவியராக பிடிக்கிறது, அடிக்கடி பிடிக்கிறதுலாம் அந்தளவுக்கு இருக்காதுங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி.

சார், இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இல்லை ரேண்டமாக இந்த சளி தொந்தரவு காய்ச்சல் தொந்தரவுலாம் ஏற்படும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. நம்ம கூட ரொம்ப ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, தொடர்ச்சியாக இப்போ பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்காக. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட ரெண்டு பாடல்கள் கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஹர்ஷிதா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம ஹர்ஷிதா கூட பேசிடலாமா? ஹர்ஷிதா, இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதுனன்னு என்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, எப்படி எழுதுனீங்க எக்ஸாம்? நல்லா எழுதுனீங்களா?
2: நல்லா பண்ணியிருக்கேன்.
1: சூப்பர், ஓகே. ஒரு நல்ல மார்க் வந்து வந்துடும் கண்டிப்பாக. சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டைமில், இல்லை லீவ் டைமில், சண்டேஸு சாட்டர்டேஸு ரெண்டு நாள்லாம் லீவ் விட்டாங்க, இல்லை சப்போஸ் ஒரு மூணு நாள் லீவ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீ டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
2: ட்ராயிங்ஸ், டான்ஸு, ஊருக்கு போய் என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம்.
1: சரி, ஓகே ஓகே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் டைமெல்லாம் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணுறீங்களே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. சூப்பர், வெரி குட். ஓகே, உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: சயின்ஸ்.
1: சயின்ஸ், ஏன் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
2: சயின்ஸ் ஈஸியாக அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு.
1: வெரி குட். சரி, ஓகே, சயின்ஸ் தான் நீங்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியும் நான் வந்து இப்போ உங்ககிட்ட டேபிள்ஸ் கேட்க போகிறேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்காக டேபிள்ஸ் சொல்கிறீங்களா? ஆ, 2 டேபிள். இல்லை வேணாம், முடியாதுன்னு எதுவுமே சொல்லாமல் ஆ அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் டேபிள்ஸ்.
2: 2 1 2 2 4 2 3 6 2 4 8 2 5 7 2 7 14 2 8 16 2 9 18 2 10 20.
1: வெரி குட், கேட்ட உடனே பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து 2 டேபிள் சொல்லிட்டீங்க. அண்ட் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்கும்?
2: பிளாக் கலர்.
1: பிளாக், ஏன், ஏதா ரீசன் இருக்கா?
2: பிளாக் கலர் அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கு.
1: ஓகே ஓகே, சரி. பிளாக் கலர்ல ட்ரெஸ்லாம் வச்சிருக்கீங்களா? உங்க ஃபேவரட் கலர் பிளாக் தானே, ஸோ அந்த கலர்ல ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டீங்க. சரி, ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹர்ஷிதா கூட பேசலாம். ஸ்டேட்டி உண்டாயிருங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அண்ட் அடுத்ததான் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச உணவை எப்படி ஆரோக்கியமா மாற்றி கொடுக்கறது, இல்லையா ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை நான் அங்கங்கே தேடி தேடி எடுத்து உங்களுக்காக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட டெய்லியுமே 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும். டைம் ஆச்சா, உடனே எஃப்எம் ஆன் பண்ணி 107.8 டியூன் பண்ணி நம்ம சோனா எஃப்எம்ல நிகழ்ச்சியை கேளுங்க. நிறைய தகவல்களை நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை டாக்டர், அதாவது குழந்தைகள் நல மருத்துவரே நம்மக்கிட்ட இணைஞ்சு சொல்ல போகிறாங்க. அதெல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்னா டெய்லியுமே கேளுங்க. ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட இப்போ பாடலை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா
1: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு கிரேவி ரெசிபி தான் சொல்ல போகிறேன். கிரேவி அப்படின்னாலே நீங்கள் யோசிக்கலாம், சிக்கன் இல்லைனா மட்டனாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் சிக்கன் மட்டன் கிடையாது, ஆனால் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். என்னடா இது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கே, என்ன ஸ்ட்ரீயர்னு குழப்புறீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மஷ்ரூம் தான் நம்ம வந்து போயாகணும். ஏன்னா அந்த மஷ்ரூமில் தான் சிக்கன் மட்டன் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டை ஒரு 70% கொண்டு வர முடியும். ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது, இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு காளான் 200 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, நீளமாக நறுக்கி எடுத்துக்கணும், அடுத்ததாக மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் கொஞ்சோண்டு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை கொஞ்சோண்டு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. அடுத்ததான் இதை நம்ம கிரேவி மாதிரி கொண்டு வரதுக்கு இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, தேங்காய் 1/2 கப்பு, முந்திரி 5, அப்புறமா சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அது கூட முந்திரி சோம்பெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இப்போ காளானை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மசாலா பொருள்லாம் நான் சொன்னேன் இல்லையா, மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு காளான் கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். உப்பு வந்து செக் பண்ணிடணும் சரியா இருக்கா அப்படிங்கிறத. ஸோ செக் பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அது கூட ஊற்றி 5-7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருணும். ஸோ வேக விடும்போது அது அடி பிடிச்சிடாம பார்த்துக்கணும், அதனால் அடியில் கொஞ்சம் கிளறிட்டே இருங்க, அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு பெப்பர் போட்டு லைட்டாக மல்லி இலை போட்டு கிளறி இறக்குனா சூப்பரான இந்த மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டிஷ்ஷு சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து வெறுமனே டிஃபனுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட நம்ம ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பிரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சார்
5: இது எந்த கருவியும் நமக்கு தேவையில்லை. உடலை கொண்டே உடலை சரியாக வச்சுக்கிறது. இப்போ காட்டில் வாழ்கிற மிருகமெல்லாம் ஆஸ்பத்திரி போகிறதே இல்லை. தன்னோட உடலை வந்து புண்ணு ஆயிடுச்சுன்னா கூட அது வந்து தன்னோட உமிழ் நீரை வச்சு சரி பண்ணிடுது. அந்த மாதிரி தான் இந்த உடலை வச்சு உடலை சரி பண்ணிக்கூடிய முடியும். அதை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நீ பெருசாக ஒன்றும் கருவி கொண்டு செய்ய வேண்டியதில்லை, உன்னை உடலை கொண்டே உடலை சரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
4: கண்டிப்பாக சார். ஸோ யோகா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. இதை நம்ம செய்கிறது மூலிமா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கூட முரளி சார் ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ நன்றி சார், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஹர்ஷிதா கூட பேசிடலாமா? ஹர்ஷிதா, நான் இப்போ உங்கள் கூட ஒரு கேம் தான் விளாட போகிறேன். ஆ, விளாட்லாமா? என்ன கேம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு வரி சொல்லுவேன், அதில் இங்கிலீஷு தமிழ் எல்லாமே கலந்துருக்கும். ஆனால் அதை நீங்கள் திருப்பி என்கிட்ட சொல்லும்போது தூய தமிழில் மட்டும்தான் இருக்கணும், இங்கிலீஷ் வரக்கூடாது. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கான முதல் வரி என்ன அப்படின்னா, நான் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன், அப்போ வந்து கிளம்பும் போது லேட் ஆகிடுச்சு. இது அப்படியே தூய தமிழில் சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: நான் காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போகலான்னு பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு இருந்தேன், ஆனால் தாமதம் ஆயிடுச்சு.
4: வாவ், சூப்பர், ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணிங்க. ஃபஸ்ட்டு என்னதான் இருந்தாலும் லேட்டு அப்படின்னு சொன்னீங்க, அப்புறமேட்டு தாமதம் ஸ்கூலுன்னு மாற்றி மாற்றி போட்டிங்க. சரி, இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ,
4: வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்னி கூட. பாபா மக்களே, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் பகுதியில ஒரு அருமையான இடத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு இடத்த நினைச்சாலே நம்ம மனசுக்கு முதல்ல என்ன தோணும்? சில இடங்கள் இயற்கைக்காக பிரபலமா இருக்கும், சில இடங்கள் வரலாற்றுக்காக பிரபலமா இருக்கும். ஆனா ஒரு இடம் மட்டும் நிலக்கரி சுரங்கங்களுக்காகவும் பசுமையான மலைகளுக்காகவும் ஒரே நேரத்துல பிரபலமா இருந்தா அந்த இடம்தான் சிர்மிரி. சத்தீஸ்கர் மாநிலத்துல மணேந்திரகர் சிர்மிரி பரத்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் ஒரு மலைவாசஸ்தலமாகவும் மாநகராட்சியாகவும் இருக்குங்க. சிர்மிரியை பற்றி ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? இது சத்தீஸ்கரோட சொர்க்கம் அல்லது ஜன்னத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஏன் தெரியுமா? சுத்தியுமே பசுமையான இயற்கை காட்சிகள், மலைகள், ஆறுகள், அடர்ந்த காடுகள், இது எல்லாமே சேர்ந்து சிர்மிரிக்கு ஒரு தனித்துவமான அழகு கொடுக்குதுங்க. சுமார் 579 மீட்டர் உயரத்துல ஹஸ்தியோ ஆற்றோட கரையில இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. ஹஸ்தியோ ஆறு மகாநதி ஆற்றோட முக்கியமான துணை ஆறுகள்ல ஒண்ணுதாங்க. அதனால இயற்கையை ரசிக்க விரும்புறவங்களுக்கு, அமைதியான சூழலை விரும்புறவங்களுக்கு சிறுமிரி ஒரு அழகான இடமா இருக்கு. ஆனா சிறுமிரியோட இன்னொரு முகம் ரொம்ப முக்கியமானது, அது நிலக்கரி. இந்த பகுதி நிலக்கரி படிவங்கள்ல செழிப்பா இருக்கு. இங்க நிலக்கரி சுரங்க தொழில் பல ஆண்டுகளா நடந்துகிட்டு வருது. சிறுமிரி நிலக்கரி சுரங்கம் 1930 திறக்கப்பட்டு 1932 உற்பத்தி தொடங்கினது. அதுக்கப்புறம் புதிய சிறுமிரி, தூய சிறுமிரி, வடக்கு சிறுமிரி உள்ளிட்ட பல சுரங்கங்கள் உருவானது. ஒரு காலத்துல 1933 சுமார் 264,000 டன்னா இருந்த நிலக்கரி உற்பத்தி 1980 362,500 டன்னா உயர்ந்ததா பதிவுகள் சொல்லுதுங்க. இதனால சிறுமிரி ஒரு முக்கியமான நிலக்கரி தொழில் மண்டலமா வளர்ந்தது. சிறுமிரி நிலக்கரி பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் ஆரம்பத்தில் பல தனியார் நிறுவனங்களால் இயக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1973 நிலக்கரி சுரங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்டது. இன்னைக்கு சிறுமிரி இந்தியாவோட மிகப்பெரிய நிலக்கரி உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான சவுத் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிட்டடோட தொடர்புடைய முக்கியமான பகுதிகளில் ஒன்றா இருக்கு. நிலக்கரியை கொண்டுட்டு போகிறதுல இங்கே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதனால சிறுமிரியை பார்த்தா ஒரு பக்கம் மலைகளும் காடுகளும், இன்னொரு பக்கம் தொழிலும் சுரங்கங்களும், ரெண்டையும் ஒரே இடத்துல பார்க்க முடியும். சிறுமிரியோட இயற்கை மட்டும் இல்லைங்க, ஆன்மீகத்தையும் ரசிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயில் ஒடிசா மாநிலத்தோட பூரி ஜெகநாத் கோவில மாதிரியே வடிவமைப்புல அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹல்திபாடியில இருக்கக்கூடிய காளிபாடி கோயில் ஒரு குன்றுக்கு மேல அமைஞ்சிருக்கு. சிறுமிரியிலிருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவுல அம்ரித் தாரா நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்குங்க. அதோட ஹஸ்தியோ ஆற்றங்கரையும் இப்போ சுற்றுலா போக விரும்புறவங்களுக்கு ஒரு முக்கியமான இடமா இருக்குங்க. நேர்களே, நிலக்கரியோட ஆழத்திலையும் மலைகளோட அழகுலையும் தன்னுடைய தனி அடையாளத்தை உருவாக்கின நகரம் தான் இந்த சிறுமிரி மலைநகரம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.
2: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
0: வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது

0: செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேரிலே நம்ம ஏற்காட்டில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ஐயாவை சந்திச்சிருந்தேங்க. அவர் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் பற்றியும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற வேண்டுகோளையுமே நம்ம கிட்ட வச்சிருக்காரு. அதே சமயத்தில் பழங்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான சில வேண்டுகோளையுமே அவர் வச்சிருக்காருங்க. வாங்க, அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத அவரோட குரல்லையே தெரிஞ்சுக்கலாம்.
4: இங்க போர்வெல் அமைப்பதிலேயே பிரச்சனைகள் இருக்கு. விவசாயி ஆழ்துளை கிணறுகள் வெட்ட வேண்டும் என்றால் அரசாங்கத்திடம், அதாவது வனத்துறையிடம் அனுமதி பெற்றுதான் ஆழ்துளை கிணறு அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஆழ்துளை கிணறுகள் அமைப்பதிலே சிரமங்கள் இருக்கின்றது. அந்த ஆழ்துளை கிணறுகளை வேளாண் துறையோ அல்லது அரசாங்கத்தின் பிற தோட்டக்கலைத்துறை போன்ற துறைகளோ அவர்களே முன்வந்து இலவசமாக ஆழ்துளை கிணறுகளை அமைத்து இலவச மோட்டார் இணைப்புகளை வழங்கினால் இங்குள்ள விவசாயிகள் செழிப்படைவார்கள். அதனால் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் ஓரளவிற்கு மேம்படும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கல்வி, அதே போல் கலாச்சாரம் இங்கே இருக்கின்ற மக்களுடைய கலாச்சாரம் பிற பகுதிகளில் இருக்கின்ற மக்களின் கலாச்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. பழங்குடிகளின் கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். இந்த படித்த குழந்தைகள் படித்து வெளியூர் செல்லும் பொழுது அவர்கள்

0: இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதில்லை. ஆனால் இந்த கலாச்சாரம் மிகவும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பயனுள்ள ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் நிறைய வேறுபட்டு இருக்கின்றது பிறரோடு. உதாரணமாக திருமண சடங்குகளாக இருந்தாலும் சரி, மரணத்திற்கு பின்பு நடக்கின்ற சடங்குகளாக இருந்தாலும் சரி, நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த மக்களின் கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும், படித்த இளைஞர்களின் எதிர்காலம் காப்பாற்றப்பட வேண்டும். மீதமுள்ள விவசாயிகள், ஒரு 40% விவசாயிகள் இன்று விவசாயம் செய்து வருகின்றோம். இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகின்ற பொழுது இந்த மலைவாழ் மக்களையும் கவனத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த அரசாங்கம் முயற்சித்தால் நன்றாக இருக்கும்.
1: ரொம்ப பொறுமையாக நிறைய வேண்டுகோள்களை நம்ம கிட்ட வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காருங்க. ரொம்ப நன்றி அருணாச்சலம் அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

0: தட்டுல இவ்ளோ சாப்பாடு வச்சிட்டு எங்க போற? சாப்பிடலையா?
1: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அப்போ இந்த சாப்பாட்டை என்ன பண்றது?
1: வேற என்ன பண்றது? குப்பையில போட்டுருங்க.
0: குப்பையில போடுறதா? இந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இது நமக்கு சாதாரண அரிசியா இருக்கலாம், ஆனா இதுக்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஈஸியா வேஸ்ட் பண்ணிடலாம், ஆனா எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது. இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்கல்ல செல்லம்மா பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேர்களை தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே. ஏன்?
1: ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, காலை நேரத்தில் ஜன்னலை திறந்த உடனே சிட் சிட்னு ஒரு பறவை சத்தம் கேட்கும். தோட்டத்தில் மரக்கிளையில் வீட்டை சுற்றி இருக்கிற செடிகளுக்கு நடுவில் ஒரு குட்டி பறவை வேகமாக பறந்து போகும். அந்த பறவை தான் நம்ம சிவப்பு குதை புல்புல் அப்படின்றதுங்க. இதை ரெட் வென்டட் புல்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை நம்ம நாட்டில் பல இடங்களில் பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பறவை தாங்க. இந்த பறவை எப்படி ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முதல்ல அதோட குட்டையான கொண்டை,

தலையில பார்க்கும்போது அந்த கொண்டை ஒரு சதுர வடிவ தோற்றத்தை கொடுக்குது. உடல் பார்த்தீங்கன்னா பொதுவாக அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். தலை அதை விட அடர் நிறமாக சில சமயம் கருப்பு நிறத்தில் இருக்கும். முதுகு பகுதி வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஆனால் இதோட முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? குதப்பகுதியில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறம். அதனால தான் இதுக்கு ரெட் வென்டட் புல்புல் அப்படின்ற பேர் வந்தது. சுமார் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த பறவை

சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இது அடர்ந்த முதிர்ந்த காடுகளை விட மனிதர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கு பக்கத்தில் திறந்த சூழல்கள்லையும் வாழக்கூடியதுங்க. அதனால தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டங்களில் கூட இந்த பறவையை பார்க்க வாய்ப்பு அதிகம். இப்போ இதோட உணவு என்ன இருக்கும் அப்படின்னா, சிவப்பு குத புல்புல்கள், பழங்கள், பூக்களோட இதழ்கள், தேன், பூச்சிகள் எல்லாத்தையுமே உணவாக எடுத்துக்குது. சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளிகளையும் உணவாக சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் இது சில தாவரங்களோட விதைகளை பரப்புறதுல முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது ஒரு பறவை உணவு சாப்பிட்றது மட்டுமில்ல, அது சாப்பிடும் பழத்தோட விதை வேற ஒரு இடத்துக்கு போய் விழுந்து அங்கே ஒரு புதிய செடியாக வளரக்கூடிய வாய்ப்பையுமே உருவாக்குது. இயற்கையோட ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வேலை இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த புல்புல் பொதுவாக புதர்களில் சுமார் 2-3 மீட்டர் உயரத்தில் கூடு கட்டுது. ஆனால் இதோட நெஸ்டிங் ஹேபிட் கொஞ்சம் வித்தியாசமானது. சில சமயங்களில் வீடுகளுக்குள்ளேயும் கூடு கட்டியிருக்கும். மரபொந்துகள், பாதுகாப்பான கட்டிட பகுதிகள், ஏன் ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட பேருந்துகளில் கூட ஒரு ஜோடி கூடு கட்டுனதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையிலான காலத்தில் இனப்பெருக்கம் செய்யுதுங்க. ஒரு முறைக்கு 2 அல்லது 3 முட்டைகள் இடுது. முட்டைகள் வெளிர் இளஞ்சிவப்பு நிறத்தில் அடர் சிவப்பு புள்ளிகளோடு இருக்கும். சுமார் 14 நாட்களுக்கு அப்புறமா முட்டைகள் பொரிக்கும். அதுக்கப்புறம் பெற்றோர் 2 பேரும் சேர்ந்து குஞ்சுகளுக்கு உணவு கொடுப்பாங்க. நேர்களே, இந்த பறவையோட வாழ்க்கையில் இன்னொரு அழகான விஷயம் இருக்குங்க. அது வருஷம் முழுசுமே பலவிதமான குரல்களை எழுப்புது. தங்குறதுக்கான அழைப்பு, யாசிக்கும் அழைப்பு, வாழ்த்து அழைப்பு, பறக்கும்போது எழுப்பக்கூடிய அழைப்பு, எச்சரிக்கை அழைப்புகள். அதாவது நமக்கு ஒரே மாதிரி பறவை சத்தம்னு கேட்குறது அவங்களுக்குள்ள பலவிதமான தகவல்களாக இருக்கலாங்க. அதனால அடுத்த முறை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புல்புல் குரல் கேட்டால் சும்மா கடந்து போகாமல் கொஞ்சம் நின்று கவனித்து பாருங்கள். அந்த சின்ன பறவை இயற்கையோடு ஒரு பெரிய கதையை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய விஷயத்த கூட நம்ம சொல்றதுக்கான ஒரு கருவி அப்படின்னா நம்மளோட மொழி தான். ஒரு மொழி மறைஞ்சு போகுது அப்படின்னா அது வெறும் சில வார்த்தைகள் மறையிறது மட்டும் கிடையாது, ஒரு சமூகத்தோட வரலாறு, அவங்களோட அறிவு, அவங்களோட அடையாளம், தலைமுறைகளாக கடத்தப்பட்ட ஒரு உலக பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிறது தான். அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஆஸ்திரேலிய பழங்குடி மொழி குழுவை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன மொழின்னு யோசிக்கிறீங்க? யார்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி தாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. யார்லி அப்படின்றது ஆஸ்திரேலியாவோட வடமேற்கு நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் வடகிழக்கு சவுத் ஆஸ்திரேலியா பகுதிகளோட தொடர்புடைய பழங்குடி மொழிகளில் ஒரு கிளைமொழி தொகுப்பு தாங்க. இதில் முக்கியமாக மூணு மொழிகள் அப்படி இல்லைன்னா வட்டார வடிவங்கள் குறிப்பிடப்படுது. மல்யாங்கப்பா, யாட்லிவாரா, வாட்காளி அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சில ஆய்வுகள் கரெங்கப்பா அப்படின்ற ஒரு மொழியும் இந்த பகுதிக்குள்ள தொடர்புடையதாக குறிப்பிடுது. ஆனால் அதுக்கான தகவல்கள் எல்லாமே கம்மியாக தாங்க இருக்கு. இந்த மொழிகள் எல்லாமே தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று மிகவும் நெருக்கமான தொடர்புடையது அப்படின்னு மொழியியல் ஆய்வுகள் குறிப்பிடுறாங்க. யார்லி மொழிகள் பாமானியுங்கன் அப்படின்ற மிகப்பெரிய ஆஸ்திரேலிய மொழி குடும்பத்தோட ஒரு பகுதியாக வகைப்படுத்தப்படுதுங்க. ஹெர்குஸ் மற்றும் ஆஸ்டின் ஆகியோரோட 2004 வருஷம் ஆய்வில் மல்யாங்கப்பா, யார்லிவாரா மற்றும் வாட்காளி ஆகிய மொழிகள் எல்லாமே யார்லி மொழி

வகைப்படுத்தப்பட்டிருந்ததுங்க. ஆனா மொழியியலாளர்களுக்கு இடையில வகைப்பாட்டுல சில வேறுபாடுகள் இருக்கு. இப்போ இந்த கதையோட மிக முக்கியமான பகுதிங்க, யார்லி மொழி அழியக்கூடிய நிலையில இருக்கு. கிடைக்கக்கூடிய பதிவுகள் படி 1987 யார்லி மொழி குழுவோட தொடர்புடைய மொழிகள்ல வெறும் 2 பேச்சாளர்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலையாங்கப்பா மொழி 1976 லாரி கெவில் அப்படின்றவரோட மரணத்தோட அழிஞ்சிட்டதா குறிப்பிடப்படுதுங்க. வாடிக்காலியும் அதுக்கு முன்னாடி அழிஞ்சிட்டதா பதிவுகள் சொல்லுது. இதனால ஒரு மொழி பேசுறவங்க குறைஞ்சிக்கிட்டே போனா என்ன நடக்கும் அப்படின்றத யார்லியோட வரலாறு நமக்கு உணர்த்துது. மொழி அப்படின்றது கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, அதுல ஒரு சமூகத்தோட நிலம், நினைவுகள், பாரம்பரியம், வாழ்க்கை முறை, அறிவு, இது எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த மொழியோட கடைசி பேச்சாளர் மறைஞ்சு போயிட்டா அந்த மொழியில இருக்கக்கூடிய தனித்துவமான அறிவோட ஒரு பகுதியும் நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சு போகலாம். யார்லி மொழியை பத்தின ஆய்வுகள் அதோட ஒளியியல் மற்றும் மொழி அமைப்பையும் பதிவு செஞ்சிருக்குங்க. உதாரணமா மலையங்கப்பா வட்டார வடிவத்திற்கான மெய்யெழுத்துக்கள் மற்றும் உயிரெழுத்துக்கள் பற்றிய தகவல்கள் மொழியியல் ஆய்வுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஆவணப்படுத்துதல் அழிந்து வரக்கூடிய மொழிகளை பற்றிய அறிவை எதிர்கால தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போக உதவுது. யார்லியோட கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. ஒரு மொழியை பாதுகாக்கிறது அப்படின்றது வார்த்தைகளை மட்டும் பாதுகாக்கிறது இல்ல, ஒரு மக்களோட நினைவுகளையும் அடையாளத்தையும் பாதுகாக்கிறது. மறைஞ்சு வரக்கூடிய ஒவ்வொரு மொழிக்கும் பின்னால ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை கேட்கலாம், பதிவு செய்யலாம், பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787 707 8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மருத்துவருடைய ஒரு கதை. அதாவது மருத்துவத்தை சேவையாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இளைஞருடைய ஒரு கதை. அவரோட பேர் ஆதி மாரி மருது. ஸோ அவரோட ஒரு கதையை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் மருத்துவம் அப்படின்றது ஒரு சேவையாக பார்க்கப்படுதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி மருத்துவத்தை சேவையாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு இளைஞருக்கு வந்திருக்கு. ஸோ அவரால் நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க. இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு ஏன் வந்தது, அவரோட வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன். இவருடைய நேட்டிவ் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டங்க. அங்கே வந்து பண்ணைக்குளம் அப்படின்ற ஒரு கிராமம். ஸோ அங்கே தான் இவர் வந்து பிறக்கிறாரு. அப்பா அம்மா இவரை நல்லா படிக்க வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. அதாவது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி அப்பாவும் அம்மாவும் இவங்களை வந்து ரொம்ப நல்லா படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறாரு. ரொம்ப ஒரு சாதாரண எளிமையான ஒரு குடும்பம், நிறைய சிரமங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு சாதாரண வேலைக்கு தான் போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். ஆனால் இவருக்கு மனசில் ஒரு கனவு, ரொம்ப இளம் வயதுலேயே டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும் அப்படின்றதான் இவருடைய கனவு. ஸோ அதனால் ரொம்ப நல்லா படிக்கிறாரு ஆதி மாரி மருது. தொடர்ந்து இவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம் நிகழ்ச்சியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. இப்போ கேட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கட்டாயமாக இந்த பாடலுக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். மருத்துவர்கள், இந்த மருத்துவர்கள் அந்த ஒரு பணியை தொழிலாகவும் செய்யலாம், சேவையாகவும் செய்யலாம். சேவையாக பண்ணனா அதனால் மக்கள் ரொம்ப ரொம்ப பயன்பெறுவாங்க. ஆனால் அதுவே தொழிலாக பண்ணால் அது மக்களுக்கு அவ்வளவா பயன் தராது. ஸோ அப்படி திண்டுக்கலை சேர்ந்த ஒருத்தர், அங்கே பண்ணைக்குளம் கிராமம், அங்கே பிறந்து வளர்ந்து படித்த ஒருத்தர் மருத்துவராக ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட மருத்துவர் ஆகிறாரு. மருத்துவர் ஆகி ஒரு கைண்டோட நிறைய மாணவர்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்குறாரு. அவருடைய ஆசையே என்ன அப்படின்னா, 5 ரூபா டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது வெறும் 5 ரூபா மட்டும் வாங்கிட்டு வைத்தியம் பார்க்கறது. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் ஆகணும். பொதுவாக இவர்கிட்ட போகிற அந்த சுற்று வட்டாரத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க இவரை பற்றி அப்படின்னா, போனால் மாத்திரை மருந்துக்கு மட்டும்தான் பணம் வாங்குவார், அவர் வைத்தியம் பார்த்ததுக்கு டாக்டர் ஃபீஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, அந்த டாக்டர் ஃபீஸ்லாம் வாங்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு மருத்துவத்தை சேவையாக பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தரோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆதி மாரி மருது அவரோட ஒரு ஸ்டோரி. ஒரு கட்டத்தில் மருத்துவராக ஆகிறாரு. மருத்துவராக ஆனதுக்கப்புறம் அவருக்கு இருக்கிற ஒரு ஆசை, அதாவது ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் நண்பர்களோட உதவியோடு அவருக்கு சீட்டும் கிடைக்குது. சீட்டு கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா, இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷனில் சீட் கிடச்சி மருத்துவராக ஆகி இன்றைக்கி இருக்கிற அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய விருப்பம் ஒரு அரசு மருத்துவராக ஆகணும் அப்படின்னு. ஸோ அதற்கான தகுதி தேர்வுகளும் அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி ஆனதுக்கப்புறம், ஒரு அரசு மருத்துவராக ஆனதுக்கப்புறம் கூட இந்த சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ தொடர்ந்து இவரை பற்றின ஒரு கதையை இன்றைக்கி நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் அனுப்பலாம். பாட்டை கேட்டுருங்க.

0: எதிர்காலத்துல இது இல்லாம இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும்.
1: சரிமா, இப்ப புரியுது, இனிமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன்.
2: மனித வாழ்வில் உணவு என்பது அடிப்படை. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் சேமித்து வைத்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துவோம். எதிர்காலத்தை காப்போம்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மருத்துவர் ஆதி மாரிமுத்து அவரோட ஸ்டோரி. இவரோட லைஃப்ல மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறாரு ரொம்ப இளம் வயதுலேயே. ஆனால் குடும்ப கஷ்டம், அதை தாண்டி நல்லா படித்து மார்க் எடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு சீட்டும் கிடைக்குது, MBBS முடிக்கிறாரு. ஆனால் அது படிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க. ஸோ அது அவருக்கு பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்குது. அதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணுறதை தாண்டி பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு அனுபவத்தை அவர் பெறாரு. அது அந்த பாதிக்கப்பட்டவங்களை சுற்றி இருக்கிற குடும்பத்தினருக்கு வந்து அது பெரிய சுமை அப்படின்றத வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறார். ஸோ அப்போ நாம் வந்து ஒரு டாக்டர் ஆகி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எளிய மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறார். அதே மாதிரி அவருடைய கல்லூரி முடியுது, MBBS முடித்ததுக்கப்புறம் அம்பா சமுத்திரத்தில் ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் இவர் பண்ண ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான செலவில் எல்லா மாணவர்களுக்குமே சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாரு. அதாவது காய்ச்சல், சளி இந்த மாதிரி பிரச்சனையோடு வந்தால் அவங்கக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் அவர்கிட்ட வந்து இருந்தது. ஸோ அந்த பணம்லாம் தாண்டி அவங்கள குணப்படுத்தணும். ஸோ அப்படி குணப்படுத்துறதுனால இவருக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க நேற்று இன்று நாளை. ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. வாழ்க்கையில் எப்பயுமே அந்த நினைவுகள் தான் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கும். அதே நினைவுகள் நமக்கு கஷ்டத்தையும் கொடுக்கும், மகிழ்ச்சியையும் கொடுக்கும், வேதனையும் கொடுக்கும், ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பும் கொடுக்கும், ஒரு பெரிய உற்சாகத்தையும் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நினைவுகள் தான். அப்படி நினைவுகளை ஒருவருடைய நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இன்றைக்கி மருத்துவர் ஆதி மாறி மருது அவரோட ஸ்டோரி தாங்க நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். மருத்துவத்தை ஒரு தொழிலாக பார்க்காம ஒரு சேவையாக பார்க்கணும் அப்படின்னு அவரோட இளமை காலத்திலிருந்து அந்த ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு அவருடைய கிளினிக்கில் வந்தால் பணம் இல்லாமல் அவங்கள வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம். அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்கு அங்கே வரவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு பணம் இல்லைன்னா கூட அவங்கள குணப்படுத்தி அனுப்பணும் அப்படின்றதான் அவருடைய ஒரு உயர்ந்த ஒரு எண்ணமாக இருக்குங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவர் மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்தப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து இல்லாதப்ப இவருடைய ஆசிரியர்கள், அதற்கப்புறம் இவருடைய நண்பர்கள் இவருக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க பண்ண உதவிக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த முடியும் அப்படின்னா அது இப்படி தான் முடியும், அது வந்து சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் அவர் பண்ணுறதுனால இந்த மருத்துவ தொழிலில் அவருக்கு அதிகமான ஒரு பணம் கிடைக்குதா அப்படின்னா இல்லைங்க. ஆனால் ஒரு திருப்தி இந்த மருத்துவ பணியில் அவருக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஒருத்தர் வராங்க, இவர் ட்ரீட்மெண்ட் பார்த்து குணமாயிட்டு அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு பெரிய திருப்தி அவருக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ அந்த திருப்திக்காக தான் இந்த வேலையை தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டே வராரு. தொடர்ந்து அவர் வந்து ஒரு அரசு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடையும் பயணிக்கிறாரு. இவருடைய கதையை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில. இன்னைக்கு ஆதி மாறி மருது எம்பிபிஎஸ் அவரோட ஒரு வெற்றி கதையை, அதே நேரத்தில் ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த மருத்துவ தொழிலில் பார்க்கக்கூடிய ஒரு இளைஞர், அதாவது ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு 40-50 அப்போ தான் அந்த எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நிறைய மருத்துவர்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ரொம்ப இளம் வயதில் அப்போ தான் மருத்துவர் ஆகிறாரு. மருத்துவர் ஆகும்போதே சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி அவர் மருத்துவர் ஆகிறதுக்கு அவருடைய நண்பர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஹெல்ப்புக்கு நாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட வர பேஷண்ட்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இலவசமாக கூட ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதாவது வரவங்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு பார்க்காம அவங்கள வந்து குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கொண்டு வந்தாலும் அதே நேரத்தில் எப்போ வந்தாலும் ஒரு முகம் சுளிக்காமல் வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருக்கார். அது வந்து அவருக்கு ஒரு பெரிய மன நிறைவை கொடுத்துருக்கு. அதே மாதிரி குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சுருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு அரசு மருத்துவராக ஆகணும் அப்படின்றது இப்போ அவருடைய எண்ணம். அதற்கான ஒரு தேர்வுகளும் அவர் வந்து எழுதிட்டுருக்காரு. ஸோ அதில் தேர்வாகியும் ஒரு அரசு மருத்துவராக ஆகியும் மக்களுக்கு வந்து சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதாவது மருத்துவத்தை ஒரு தொழிலாக பார்க்காம அதை வந்து ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும் அப்படின்றது தான். ஸோ அவரோட இந்த கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் மருத்துவராக இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டருக்கு இவருடைய கதை ரொம்ப பிடிச்சிருக்கலாம். மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய மாணவர்களுக்கு இந்த ஒரு கதையை கேட்டு வந்திருக்கலாம். மீண்டும் ஒரு அழகான கதையோட அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.